அடுத்து இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

அடுத்த நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

0: வாங்கம்மா, சாப்பிடுங்கம்மா.
1: நீ ஏன் அந்த பொண்ணு கிட்ட பேச முடியலன்னு சோகமா இருக்க? இப்ப எப்படிப்பா உன்னால சாப்பிட முடியும்?
0: அது வேற இது வேற, போய் எடுத்துட்டு வாமா.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

0: அள்ளி தெளிக்கையிலே
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல.

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்தா பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமையும் நானும் அவர் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

வேண்டுகோளங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி திரையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

0: ஏதோ தெளிவு ஏற்பட்ட மாதிரி இருக்கு. எதனால?
1: என்ன காரணம்? அமைதியான இரவு, குளிர்ச்சியான தென்றல், சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற முழு நிறம்.

0: பாத்து உனக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லி கொடுத்தது? அக்காவா? அப்ப உங்க அக்கா பேர் மீனாவா?
1: ஆமா, எங்க அக்கா உங்களுக்கு தெரியுமா?
0: அந்த தியாக சுடர் தான் என் இதயத்தில் அணையாத ஒளி வீசிக்கிட்டு இருக்கு.
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்திலேயே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு. பாடுதாடா, பாடுதாடா.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

வணக்கம் அன்பான நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று இன்றைய நாள் கவிதைக்குரிய நாளாக இருப்பதனால் மீண்டும் ஒரு கவிதைகளின் சாரல் நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்ற வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றிலே அலங்கரிக்க வருகின்றது கவிதைகளின் சாரல். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கின்றது என்பது அல்ல, ஆனால் நாம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பது அல்ல, ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியம். உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்றவரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். இன்று நீங்கள் இருக்கும் போராட்டம் நாளை உங்களுக்கு தேவையான பலத்தை வளர்க்கின்றது. இன்று இருக்கும் போராட்டம் நாளை உங்கள் தேவையான பலத்தை வளர்க்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரம் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பி கொடுக்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பி கொடுக்கின்றது.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையின் சாரல்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயலில்தான் தெரியும். படகு கரை சேர்வதற்கு துருப்பு மட்டும் போதும், அதுபோல் நம் வாழ்வில் கரை சேர்வதற்கு உழைப்பு மட்டுமே உதவும். முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து கொண்டு வாழ்ந்தால் நம் வாழும் வாழ்க்கை அழகுதான். இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டும் ரசித்து கொண்டும் வாழ்ந்தால் நம் வாழும் வாழ்க்கையும் அழகுதான். நீ ரசிக்கும் அளவிற்கு அழகானவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு அன்பானவனாக இருப்பான். நீ ரசிக்கும் அளவுக்கு நான் அழகானவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு நான் அன்பானவனாக இருப்பேன். கை தவறியினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறியினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லையேன். கை தவறினால் பொருளுடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை ஏன்?

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்திருக்கின்ற அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்லதை யாருமே ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்ல விஷயங்களை யாருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதில்லை. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவைத்தான் நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகவே இருக்கின்றன. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவை நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகத்தான் இருக்கின்றது. அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு வாழுங்கள். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு வாழுங்கள். நாம் ஒருபோது நம்மை உணர்வதில்லை, அடுத்தவனை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கின்றோம். நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை, அடுத்தவரை திருத்துவதில் மிகவும் கவனமாக இருக்கின்றோம்.

ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களும். மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்தானோ அப்போது இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக தோன்றுகின்றது. மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்து நடந்தானோ இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக அமைந்து விடுகின்றது. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுகிறதும். உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுவதும். எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகள் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகளும் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவனுக்கும் பயப்படக்கூடாது, எவனையும் நம்பக்கூடாது. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவருக்கும் பயப்படக்கூடாது, எவரையும் நம்பக்கூடாது என்று. தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான்.

சிறப்பான கவிதைகளின் வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றலையில் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் எல்லாவற்றையும் இன்றைய ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்பிற்கும் சோர்ந்து போவதில்லை. எல்லாவற்றையும் இன்றைய என்று ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்புக்கும் சோர்ந்து போவதில்லை. இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அப்படியே ஆகின்றீர்கள். ஆண்களின் வாழ்க்கை கூட இப்படியா? வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணின் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாக இருக்கின்றது. ஆணின் வாழ்க்கை வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலேயே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணில் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாகவும் இருக்கின்றது.

காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல். ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். தன்னிலை மறந்து புறநிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்புத உயிரினந்தான் மனிதன். தற்போதைய காலத்தில் தன் நிலை மறந்து பிறர் நிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒருமுறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விடு. யாருக்கு நீ பாரம் இல்லை என்பதை நினைத்து சந்தோஷப்படு. உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு யாருக்கும் நீ பாரம் இல்லை என்று நினைப்பது சந்தோஷப்படு. எதை என்னால் தாங்கவே இயலவில்லை என கூறிய பலவற்றை கடந்துதான் வந்திருக்கின்றோம். வாழ்க்கை அத்தனையும் கற்று தந்து கடக்க வைத்துவிடும். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஐடிஆர்எல் லண்டன் கலையகத்திலிருந்து கவிதைகளின் சாரல் வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக கவிதைகளின் தொகுப்பாக சின்ன சின்ன கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவிதான், மனைவிக்கு கணவன் தான், அதற்கு இணை வேறு ஏதுமில்லை. விழுதுகள் மரத்தை தாங்கலாம், வேர் மட்டும் அதை வாழ வைக்க முடியும். கணவன் மனைவி என உறவும் அதே போலதான். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு கொடுக்காதீர்கள். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு விலகாதீர்கள். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவை எல்லாம் நீ பிரகாசிப்பதை பொறுத்து உன் நிழல் சுற்றி இருக்கும். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவர் எல்லாம் உன் பிரகாசிப்பதை பொறுத்து உன்னை சுற்றி இருக்கும் நிழல். இலையில் உள்ள சோறு தீர்ந்துவிட்டால் எச்சிலிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோறு தீண்ட இலைதான் என்று. இலையில் சோறு தீர்ந்துவிட்டால் எச்சிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோறு தீண்ட இலைதான் என்று.

காற்றை அலங்கரித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானதனாலும் பயணத்தைத்தான் ஆக வேண்டும். சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருந்ததே. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருக்கின்றதே. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்கள் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகின்றார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகின்றார்கள்.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகாத்திலிருந்து. அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறார்கள். சொந்தமாக நம்மிடம் எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். சொந்தமாக எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக இருப்பவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. யாருக்காகவும் உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக வருபவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பயணம் என்ற பெயரில். சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பணம் என்ற பெயரில். எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கடந்து செல்ல முடிவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கூட செல்ல முடிவதில்லை.

காற்றை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றது அலைபேசியின் சில எண்கள். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றன அலைபேசியில் சில எண்களை. கற்றுக்கொள். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். கற்றுக்கொள். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். உங்களை சுற்றி அதிகம் பேர் இருப்பதாக பெருமைப்படாதீர். முக்கியமான நேரங்களில் அவர்களால் எந்த பயனும் கிடைக்காது. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லது நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இப்போது நேரத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களை அதிகமாக காண்கின்றோம்.

ஒரு நேரமும் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியின் சிறு சிறு கவிதை தொகுப்பாக காற்றலையை அலங்கரித்து சென்றது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தேன் நான் உங்கள் கரண் லண்டன் கலையகத்திலிருந்து. இதுவரை நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களை கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் வணக்கம் அன்பான உறவுகளே. தொடர்ந்தும் வானொலியில் இணைந்திருங்கள். உங்களுக்காக நிகழ்ச்சிகள் வர காத்திருக்கின்றன.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

பெட்டை கோழிக்கு கட்டு சீவனை கட்டி வைத்தவன் யாரடா? பெட்டை கோழிக்கு கட்டு சீவனை கட்டி வைத்தவன் யார்?

கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா.

0: அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா? காசில்லாதவன் குடும்பத்திலே
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல், சொன்ன சொல்லை மறந்திடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

0: கொண்டிருப்பது இசை கோளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரும் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாரும் ஐயா.
1: ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்க காதோரம் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம்

அடுத்து இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

அடுத்த நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

0: போகுமா, சாப்பாடுமா?
1: நீ ஏன் அந்த பொண்ணு கிட்ட பேச முடியலன்னு சோகமா இருக்க? இப்ப எப்படிப்பா உன்னால சாப்பிட முடியும்?
0: அது வேற இது வேற, போய் எடுத்துட்டு வாமா.
2: சொன்னாள் சிசிறு சொல்லா.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது இசைக்கூடங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

0: அள்ளி தெளிக்கையிலே
1: சொல்லுங்க
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல.

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்தா பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமையும் நானும் அவன் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

வேண்டுகோளங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி திரையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

0: ஏதோ தெளிவு ஏற்பட்ட மாதிரி இருக்கு. எதனால?
1: என்ன காரணம்? அமைதியான இரவு, குளிர்ச்சியான தென்றல், சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற முழு நிறம்.

0: பேசுறது உனக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லி கொடுத்தது? அக்காவா? அப்ப உங்க அக்கா பேர் மீனாவா?
1: ஆமா, எங்க அக்கா உங்களுக்கு தெரியுமா?
0: அந்த தியாக சுடர் தான் என் இதயத்தில் அணையாத ஒளி வீசிக்கிட்டு இருக்கு.
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்திலேயே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு. பாடுதாடா, பாடுதாடா.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

வணக்கம் அன்பான நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று இன்றைய நாள் கவிதைக்குரிய நாளாக இருப்பதனால் மீண்டும் ஒரு கவிதைகளின் சாரல் நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றிலே அலங்கரிக்க வருகின்றது கவிதைகளின் சாரல். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கின்றது என்பது அல்ல, ஆனால் நாம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பது அல்ல, ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியம். உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்றவரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். இன்று நீங்கள் இருக்கும் போராட்டம் நாளை உங்களுக்கு தேவையான பலத்தை வளர்க்கின்றது. இன்று இருக்கும் போராட்டம் நாளை உங்கள் தேவையான பலத்தை வளர்க்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரம் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பி கொடுக்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பி கொடுக்கின்றது.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையின் சாரல்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயலில்தான் தெரியும். படகு கரை சேர்வதற்கு துருப்பு மட்டும் போதும், அதுபோல் நம் வாழ்வில் கரை சேர்வதற்கு உழைப்பு மட்டுமே உதவும். முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து கொண்டு வாழ்ந்தால் நம் வாழும் வாழ்க்கை அழகுதான். இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டும் ரசித்து கொண்டும் வாழ்ந்தால் நம் வாழும் வாழ்க்கையும் அழகுதான். நீ ரசிக்கும் அளவிற்கு அழகானவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு அன்பானவனாக இருப்பான். நீ ரசிக்கும் அளவுக்கு நான் அழகானவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு நான் அன்பானவனாக இருப்பேன். கை தவறியினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறியினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லையே. கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை ஏன்?

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்திருக்கின்ற அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்லதை யாருமே ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்ல விஷயங்களை யாருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதில்லை. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவைத்தான் நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகவே இருக்கின்றன. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவை நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகத்தான் இருக்கின்றது. அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு வாழுங்கள். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துடிச்சலோடு வாழுங்கள். நாம் ஒருபோது நம்மை உணர்வதில்லை, அடுத்தவனை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கின்றோம். நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை, அடுத்தவரை திருத்துவதில் மிகவும் கவனமாக இருக்கின்றோம்.

ஐடியாரின் லண்டன் கழகத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்தானோ அப்போது இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக தோன்றுகின்றது. மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்து நடந்தானோ இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக அமைந்து விடுகின்றது. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுகிறதும். உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுவதும். எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகள் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகளும் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவனுக்கும் பயப்படக்கூடாது, எவனையும் நம்பக்கூடாது. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவருக்கும் பயப்படக்கூடாது, எவரையும் நம்பக்கூடாது என்று. தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான்.

சம்பந்தமான கவிதைகளின் வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றலையில் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் எல்லாவற்றையும் இன்றைய ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்பிற்கும் சோர்ந்து போவதில்லை. எல்லாவற்றையும் இன்றைய என்று ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்புக்கும் சோர்ந்து போவதில்லை. இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அப்படியே ஆகின்றீர்கள். ஆண்களின் வாழ்க்கை கூட இப்படியா? வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணின் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாக இருக்கின்றது. ஆணின் வாழ்க்கை வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணில் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாகவும் இருக்கின்றது.

காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல். ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். தன்னிலை மறந்து புறநிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். தற்போதைய காலத்தில் தன் நிலை மறந்து பிறர் நிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒருமுறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விடு. யாருக்கு நீ பாரம் இல்லை என்பதை நினைத்து சந்தோஷப்படு. உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு யாருக்கும் நீ பாரம் இல்லை என்று நினைப்பது சந்தோஷப்படு. எதை என்னால் தாங்கவே இயலவில்லை என கூறிய பலவற்றை கடந்துதான் வந்திருக்கின்றோம். வாழ்க்கை அத்தனையும் கற்று தந்து கடக்க வைத்துவிடும். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஐடிஆர்எல் லண்டன் கழகத்திலிருந்து கவிதைகளின் சாரல், வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக, கவிதைகளின் தொகுப்பாக, சின்ன சின்ன கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண், ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவிதான், மனைவிக்கு கணவன்தான், அதற்கு இணை வேறு ஏதுமில்லை. விழுதுகள் மரத்தை தாங்கலாம், வேர் மட்டும் அதை வாழ வைக்க முடியும். கணவன் மனைவி என உறவும் அதே போலதான். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு கொடுக்காதீர்கள். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு விலகாதீர்கள். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவை எல்லாம் நீ பிரகாசிப்பதை பொறுத்து உன் நிழல் சுற்றி இருக்கும். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவரெல்லாம் உன் பிரகாசிப்பதை பொறுத்து உன்னை சுற்றி இருக்கும் நிழல். இலையில் உள்ள சோறு தீர்ந்துவிட்டால் எச்சிலிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோறு தீண்ட இலைதான் என்று. இலையில் சோறு தீர்ந்துவிட்டால் எச்சிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோர் சீர்ந்த இலைதான் என்று.

காற்றை அலங்கரித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானதனாலும் பயணத்தைத்தான் ஆக வேண்டும். சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருந்ததே. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருக்கின்றதே. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்கள் அழகான வாழ்க்கையை வாழ தவறி விடுகின்றார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறி விடுகின்றார்கள்.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகாத்திலிருந்து. அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறார்கள். சொந்தமாக நம்மிடம் எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். சொந்தமாக எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக இருப்பவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. யாருக்காகவும் உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக வருபவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பயணம் என்ற பெயரில். சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பணம் என்ற பெயரில். எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கடந்து செல்ல முடிவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கூட செல்ல முடிவதில்லை.

காற்றை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றது அலைபேசியின் சில எண்கள். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றன அலைபேசியில் சில எண்களை. கற்றுக்கொள், நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். கற்றுக்கொள், நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். உங்களை சுற்றி அதிகம் பேர் இருப்பதாக பெருமைப்படாதீர். முக்கியமான நேரங்களில் அவர்களால் எந்த பயனும் கிடைக்காது. காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இப்போது நேரத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களை அதிகமாக காண்கின்றோம்.

இதுவரை நேரமும் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியின் சிறு சிறு கவிதை தொகுப்பாக காற்றலையை அலங்கரித்து சென்றது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருந்தேன் நான் உங்கள் கரண் லண்டன் கலையகத்திலிருந்து. இதுவரை நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களை கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் வணக்கம் அன்பான உறவுகளே. தொடர்ந்தும் வானொலியில் இணைந்திருங்கள். உங்களுக்காக நிகழ்ச்சிகள் வர காத்திருக்கின்றன.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நான் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன்

கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதி

0: அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா? காதில்லாதவன் குடும்பத்திலே
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல், சொன்ன சொல்லை மறந்திடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல் காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

0: கொண்டிருப்பது இசை கோளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்க காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்க பாய்மர விளையாட்ட பாருமையா.
2: Guys!

அடுத்து இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

அடுத்த நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

0: போகுமா, சாப்பாடுங்கம்மா.
1: நீ ஏன் அந்த பொண்ணு கிட்ட பேச முடியலன்னு சோகமா இருக்க? இப்ப எப்படிப்பா உன்னால சாப்பிட முடியும்?
0: அது வேற இது வேற, போய் எடுத்துட்டு வாமா.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

0: அள்ளி தெளி கையிலே
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல.

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே என்ற பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமையும் நானும் அவர் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

கோலங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி திரையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

0: ஏதோ தெளிவு ஏற்பட்ட மாதிரி இருக்கு. எதனால?
1: என்ன காரணம்? அமைதியான இரவு, குளிர்ச்சியான தென்றல், சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற முழு நிறம்.

0: உனக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லி கொடுத்தது? அக்காவா? அப்ப உங்க அக்கா பேர் மீனாவா?
1: ஆமா, எங்க அக்கா உங்களுக்கு தெரியுமா?
0: அந்த தியாக சுடர்தான் என் இதயத்தில் அணையாத ஒளி வீசிக்கிட்டு இருக்கு.
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்திலேயே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு. பாடுதாடா, பாடுதாடா.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

வணக்கமான நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று இன்றைய நாள் கவிதைக்குரிய நாளாக இருப்பதனால் மீண்டும் ஒரு கவிதைகளின் சாரல் நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றிலே அலங்கரிக்க வருகின்றது கவிதைகளின் சாரல். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கின்றது என்பது அல்ல, ஆனால் நாம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பது அல்ல, ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியம். உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்றவரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். இன்று நீங்கள் இருக்கும் போராட்டம் நாளை உங்களுக்கு தேவையான பலத்தை வளர்க்கின்றது. இன்று இருக்கும் போராட்டம் நாளை உங்கள் தேவையான பலத்தை வளர்க்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரம் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கின்றது.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையின் சாரல்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயலில்தான் தெரியும். படகு கரை சேர்வதற்கு துருப்பு மட்டும் போதும், அதுபோல் நம் வாழ்வில் கரை சேர்வதற்கு உழைப்பு மட்டுமே உதவும். முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து கொண்டு வாழ்ந்தால் நாம் வாழும் வாழ்க்கை அழகுதான். இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டும் ரசித்து கொண்டும் வாழ்ந்தால் நாம் வாழும் வாழ்க்கையும் அழகுதான். நீ ரசிக்கும் அளவிற்கு அழகானவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு அன்பானவனாக இருப்பான். நீ ரசிக்கும் அளவுக்கு நான் அழகானவனா இல்லாம இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு நான் அன்பானவனாக இருப்பேன். கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லையே. கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை ஏன்?

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்திருக்கின்ற அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்லதை யாருமே ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்ல விஷயங்களை யாருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதில்லை. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவைத்தான் நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகவே இருக்கின்றன. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவை நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகத்தான் இருக்கின்றது. அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு வாழுங்கள். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துடிச்சலோடு வாழுங்கள். நாம் ஒருபோது நம்மை உணர்வதில்லை, அடுத்தவனை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கின்றோம். நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை, அடுத்தவரை திருத்துவதில் மிகவும் கவனமாக இருக்கின்றோம்.

ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களும். மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்தானோ அப்போது இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக தோன்றுகின்றது. மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்து நடந்தானோ இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக அமைந்து விடுகின்றது. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுகிறதும். உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுவதும். எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகள் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகளும் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவனுக்கும் பயப்படக்கூடாது, எவனையும் நம்பக்கூடாது. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவருக்கும் பயப்படக்கூடாது, எவரையும் நம்பக்கூடாது என்று. தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான்.

சம்பந்தமான கவிதைகளின் வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றலையில் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் எல்லாவற்றையும் இன்றைய ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்பிற்கும் சோர்ந்து போவதில்லை. எல்லாவற்றையும் இன்றைய என்று ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்புக்கும் சோர்ந்து போவதில்லை. இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அப்படியே ஆகின்றீர்கள். ஆண்களின் வாழ்க்கை கூட இப்படியா? வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணின் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாக இருக்கின்றது. ஆணின் வாழ்க்கை வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலேயே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணில் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாகவும் இருக்கின்றது.

காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல். ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். தன்னிலை மறந்து புறநிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். தற்போதைய காலத்தில் தன் நிலை மறந்து பிறர் நிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒருமுறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விடு, யாருக்கு நீ பாரம் இல்லை என்பதை நினைத்து சந்தோஷப்படு. உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு யாருக்கும் நீ பாரம் இல்லை என்று நினைப்பது சந்தோஷப்படு. எதை என்னால் தாங்கவே இயலவில்லை என கூறிய பலவற்றை கடந்துதான் வந்திருக்கின்றோம். வாழ்க்கை அத்தனையும் கற்று தந்து கடக்க வைத்துவிடும். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஐடிஆர்எல் லண்டன் கழகத்திலிருந்து கவிதைகளின் சாரல், வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக, கவிதைகளின் தொகுப்பாக, சின்ன சின்ன கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண், ஐடிஆர்எல் லண்டன் கழகத்திலிருந்து. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவிதான், மனைவிக்கு கணவன் தான், அதற்கு இணை வேறு ஏதுமில்லை. விலதுகள் மரத்தை தாங்கலாம், வேர் மட்டும் அதை வாழ வைக்க முடியும். கணவன் மனைவி என உறவும் அதே போலதான். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு கொடுக்காதீர்கள். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு விலகாதீர்கள். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவை எல்லாம் நீ பிரகாசிப்பதை பொறுத்து உன் நிழல் சுற்றி இருக்கும். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவரெல்லாம் உன் பிரகாசிப்பதை பொறுத்து உன்னை சுற்றி இருக்கும் நிழல். இலையில் உள்ள சோறு தீர்ந்துவிட்டால் எச்சிலிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோறு தீண்ட இலைதான் என்று. இலையில் சோறு தீர்ந்துவிட்டால் எச்சிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோறு தீர்ந்த இலைதான் என்று.

சோறு தீண்ட இலைதான் என்று. இலையில் சோறு தீண்டுவிட்டால் எச்சிலை என்று குப்பையில் வீசி விடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்கையில் நீயும் சோறு தீண்ட இலைதான் என்று.

காற்றை அலங்கரித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானதனாலும் பயணத்தைத்தான் ஆக வேண்டும். சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருந்ததே. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருக்கின்றதே. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். அடுத்த

பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்கள் அழகான வாழ்க்கையை வாழ தவறி விடுகின்றார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறி விடுகின்றார்கள்.

0: வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகாத்திலிருந்து. அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறார்கள். சொந்தமாக நம்மிடம் எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக இருப்பவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. யாருக்காகவும் உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக வருபவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பயணம் என்ற பெயரில் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கடந்து செல்ல முடிவதில்லை.
1: கூட செல்ல முடிவதில்லை.

காற்றை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றது அலைபேசியின் சில எண்கள். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றன அலைபேசியில் சில எண்களை. கற்றுக்கொள். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். கற்றுக்கொள். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். உங்களை சுற்றி அதிகம் பேர் இருப்பதாக பெருமைப்படாதீர். முக்கியமான நேரங்களில் அவர்களால் எந்த பயனும் கிடைக்காது. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லது நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இப்போது நேரத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களை அதிகமாக காண்கின்றோம்.

இது ஒரு நேரமும் காற்றலையில் ஒழித்து கொண்டிருந்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியின் சிறு சிறு கவிதை தொகுப்பாக காற்றலையை அலங்கரித்து சென்றது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருந்தேன் நான் உங்கள் கரண் லண்டன் கலையகத்திலிருந்து. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களை கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் வணக்கம் அன்பான உறவுகளே. தொடர்ந்தும் வானொலியில் இணைந்திருங்கள். உங்களுக்காக நிகழ்ச்சிகள் வர காத்திருக்கின்றன.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

மனித ஜாதியில் குயிரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவர்

சொந்தமாய் வந்து சேர்கிறார் பாரடா. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா.

0: அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா? காசில்லாதவன் குடும்பத்திலே
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல், சொன்ன சொல்லை மறந்திடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.
1: மலர்

நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

0: கொண்டிருப்பது இசை கோளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரும் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாரும் ஐயா.
1: ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்க காதோரம் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரும் ஐயா, எங்க

அடுத்து இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

0: வேணுமா, சாப்பாடுமா?
1: நீ ஏன் அந்த பொண்ணு கிட்ட பேச முடியலன்னு சோகமா இருக்க? இப்ப எப்படிப்பா உன்னால சாப்பிட முடியும்?
0: அது வேற இது வேற, போய் எடுத்துட்டு வாமா.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது இசைக்கூடங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

அள்ளி தெளிக்கையிலே சொல்லுங்க, குத்தாலம் அருவியிலே குளித்தது போலிரு.

0: இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்தா பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமையும் நானும் அவர் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

இசை கோலங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி திரையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

0: ஒரு புது தெளிவு ஏற்பட்ட மாதிரி இருக்கு.
1: என்ன காரணம்? அமைதியான இரவு, குளிர்ச்சியான தென்றல், சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற முழு நிறம்.

0: உனக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லி கொடுத்தது? அக்காவா? அப்ப உங்க அக்கா பேர் மீனாவா?
1: ஆமா, எங்க அக்கா உங்களுக்கு தெரியுமா?
0: அந்த தியாக சுடர் தான் என் இதயத்தில் அணையாத ஒளி வீசிக்கிட்டு இருக்கு.
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்திலேயே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு. பாடுதாடா, பாடுதாடா.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

வணக்கம் அன்பான நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று இன்றைய நாள் கவிதைக்குரிய நாளாக இருப்பதனால் மீண்டும் ஒரு கவிதைகளின் சாரல் நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றிலே அலங்கரிக்க வருகின்றது கவிதைகளின் சாரல். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கின்றது என்பது அல்ல, ஆனால் நாம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பது அல்ல, ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியம். உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். இன்று நீங்கள் இருக்கும் போராட்டம் நாளை உங்களுக்கு தேவையான பலத்தை வளர்க்கின்றது. இன்று இருக்கும் போராட்டம் நாளை உங்கள் தேவைகளை தேவையான பலத்தை வளர்க்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரம் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பி கொடுக்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பி கொடுக்கின்றது.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜிகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையின் சாரல்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயலில்தான் தெரியும். படகு கரை சேர்வதற்கு துருப்பு மட்டும் போதும், அதுபோல் நம் வாழ்வில் கரை சேர்வதற்கு உழைப்பு மட்டுமே உதவும். முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து கொண்டு வாழ்ந்தால் நாம் வாழும் வாழ்க்கை அழகுதான். இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டும் ரசித்து கொண்டும் வாழ்ந்தால் நாம் வாழும் வாழ்க்கையும் அழகுதான். நீ ரசிக்கும் அளவிற்கு அழகானவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு அன்பானவனாக இருப்பான். நீ ரசிக்கும் அளவுக்கு நான் அழகானவனா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு நான் அன்பானவனாக இருப்பேன். கை தவறியினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறியினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லையே. கை தவறினால் பொருளுடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை ஏன்?

பால்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்திருக்கின்ற அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்லதை யாருமே ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்ல விஷயங்களை யாருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதில்லை. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவைத்தான் நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகவே இருக்கின்றன. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவை நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகத்தான் இருக்கின்றது. அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு வாழுங்கள். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துடிச்சலோடு வாழுங்கள். நாம் ஒருபோது நம்மை உணர்வதில்லை, அடுத்தவனை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கின்றோம். நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை, அடுத்தவரை திருத்துவதில் மிகவும் கவனமாக இருக்கின்றோம்.

ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்தானோ அப்போது இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக தோன்றுகின்றது. மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்து நடந்தானோ இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக அமைந்து விடுகின்றது. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுகிறதும். உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுவதும். எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகள் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகளும் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவனுக்கும் பயப்படக்கூடாது, எவனையும் நம்பக்கூடாது. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவருக்கும் பயப்படக்கூடாது, எவரையும் நம்பக்கூடாது என்று. தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான்.

சம்பந்தமான கவிதைகளின் வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றலையில் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் எல்லாவற்றையும் இன்றைய ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்பிற்கும் சோர்ந்து போவதில்லை. எல்லாவற்றையும் இன்றைய என்று ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்புக்கும் சோர்ந்து போவதில்லை. இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அப்படியே ஆகின்றீர்கள். ஆண்களின் வாழ்க்கை கூட இப்படியா? வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணின் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாக இருக்கின்றது. ஆணின் வாழ்க்கை வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலேயே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணில் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாகவும் இருக்கின்றது.

காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல். ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். தன்னிலை மறந்து புறநிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். தற்போதைய காலத்தில் தன் நிலை மறந்து பிறர் நிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒருமுறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விடு. யாருக்கு நீ பாரம் இல்லை என்பதை நினைத்து சந்தோஷப்படு. உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு யாருக்கும் நீ பாரம் இல்லை என்று நினைப்பது சந்தோஷப்படு. எதை என்னால் தாங்கவே இயலவில்லை என கூறிய பலவற்றை கடந்துதான் வந்திருக்கின்றோம். வாழ்க்கை அத்தனையும் கற்று தந்து கடக்க வைத்துவிடும். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம். உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம்

நேர்கள் இந்த கேட்டுக்கொண்டிருப்பது ஐடிஆர்எல் லண்டன் கழகத்திலிருந்து கவிதைகளின் சாரல், வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக, கவிதைகளின் தொகுப்பாக, சின்ன சின்ன கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண், ஐடிஆர்எல் லண்டன் கழகத்திலிருந்து. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவிதான், மனைவிக்கு கணவன் தான், அதற்கு இணை வேறு ஏதும் இல்லை. விலதுகள் மரத்தை தாங்கலாம், வேர் மட்டும் அதை வாழ வைக்க முடியும். கணவன் மனைவி எனும் உறவும் அதே போலதான். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு கொடுக்காதீர்கள். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு விலகாதீர்கள். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவை எல்லாம் நீ பிரகாசிப்பதை பொறுத்து உன் நிழல் சுற்றி இருக்கும். உறவும் அதே போலதான். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு கொடுக்காதீர்கள். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு விலகாதீர்கள். உன் கஷ்டத்தில் அடுத்தவன்

இங்கு உன்னை தவிர மற்றவரெல்லாம் உன் பிரகாசிப்பதை பொறுத்து உன் நிழல் உன்னை சுற்றி இருக்கும் நிழல். இலையில் உள்ள சோறு தீண்டுவிட்டால் எச்சிலிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோறு தீண்ட இலைதான் என்று. இலையில் சோறு தீண்டுவிட்டால் எச்சிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோறு தீண்ட இலைதான் என்று.

குட்டி குட்டி கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானதனாலும் பயணத்தைத்தான் ஆக வேண்டும். சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருந்ததே. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருக்கின்றதே. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்கள் அழகான வாழ்க்கையை வாழ தவறி விடுகின்றார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறி விடுகின்றார்கள்.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றிலே அலங்கரித்து கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகாத்திலிருந்து. அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறார்கள். சொந்தமாக நம்மிடம் எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். சொந்தமாக எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. உறவாக இருப்பவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. யாருக்காக உன்னை காயப்படுத்தி கொள்ளாதே. உறவாக வருபவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பயணம் என்ற பெயரில். சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பணம் என்ற பெயரில். எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கடந்து செல்ல முடிவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கூட செல்ல முடிவதில்லை.

காற்றை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றது அலைபேசியில் சில எண்கள். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றன அலைபேசியில் சில எண்களை. கற்றுக்கொள், நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். கற்றுக்கொள், நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். உங்களை சுற்றி அதிகம் பேர் இருப்பதாக பெருமைப்படாதீர். முக்கியமான நேரங்களில் அவர்களால் எந்த பயனும் கிடைக்காது. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இப்போது நேரத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களை அதிகமாக காண்கின்றோம்.

சற்று நேரமும் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியின் சிறு சிறு கவிதை தொகுப்பாக காற்றலையை அலங்கரித்து சென்றது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தேன் நான் உங்கள் கரண் லண்டன் கலையகத்திலிருந்து. இதுவரை நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களை கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் வணக்கம். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியில் இணைந்திருங்கள். உங்களுக்காக நிகழ்ச்சிகள் வர காத்திருக்கின்றன.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்தது.

கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரட. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து

0: அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா? காசில்லாதவன் குடும்பத்திலே
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல், சொன்ன சொல்லை மறந்திடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

0: கேட்டுக் கொண்டிருப்பது இசை கூளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்க காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம்

அடுத்து இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

அடுத்த நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறு குறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

0: வேணுமா, சாப்பாடுமா?
1: நீ ஏன் அந்த பொண்ணு கிட்ட பேச முடியலன்னு சோகமா இருக்க? இப்ப எப்படிப்பா உன்னால சாப்பிட முடியும்?
0: அது வேற இது வேற, போய் எடுத்துட்டு வாமா.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே என்று பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமையும் நானும் அவன் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

இசைக்கோலங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி திரையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

0: ஏதோ தெளிவு ஏற்பட்ட மாதிரி இருக்கு. எதனால?
1: என்ன காரணம்? அமைதியான இரவு, குளிர்ச்சியான தென்றல், சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற முழு நிறம்.

0: தோழிக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லி கொடுத்தது? அக்காவா? அப்ப உங்க அக்கா பேர் மீனாவா?
1: ஆமா, எங்க அக்கா உங்களுக்கு தெரியுமா?
0: அந்த தியாக சுடர் தான் என் இதயத்தில் அணையாத ஒளி வீசிக்கிட்டு இருக்கு.
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்திலேயே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு பாடுதாடா.

0: ஜகதி
1: நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டும் நாங்களும் அக்கலைகத்தில் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டும், இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். வழமை போன்று மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதிட்டு காற்றலையில் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதமான காலை பொழுதை மனதிற்கு இதமான பாடல்களுடன் அலங்கரிக்க வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் காலை வேளையை அலங்கரிக்கப் போகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள், முதல் ஒரு பாடல் ஒலித்தால் அதற்குள்ளே இருக்கின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்து அந்த வார்த்தையில் உள்ள முதல் வரியில் அடுத்த பாடல் காற்றலையில் ஒலித்து வருவது இது வழக்கமான ஒரு செயலாக காணப்படுகின்றது. அந்த வகையில் உங்களுடைய அமோக ஆதரவும் மற்றும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பிடித்திருக்கின்றது என்றபடியினால் தொடர்ந்தும் ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையில் காற்றலையில் வருவது மிக சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களும் கூறப்பட்டதன் காரணமாக தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். அந்த வரியில் இன்று என்ன பாடல் முதல் ஒலிக்கப் போகின்றது, அதற்கு பின்னால் வருகின்ற பாடல்கள் எப்படி அந்த வரியினுள் சம்பந்தப்பட்டது என்பதை நீங்களே கண்டுபிடியுங்கள். காற்றலையை அலங்கரிக்கின்ற முதல் பாடல், அற்புதமான ஒரு பாடலை கேட்டு பார்ப்போம்.

இனிமையான காலை பொழுதில் இதமான பாடல்களுடன் காற்றலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள் லண்டன் கலையகத்திலிருந்து உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

இதமான காலை பொழுதில் மனதுக்கிதமான பாடல்களுடன் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் வரிசையில் காற்றலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

காட்டிலையில் இதுவரை நேரமும் ஒலித்துக் கொண்டிருந்தது ஒருவரையில் இரு பாடல்கள். அற்புதமான பாடல் தெரிவுகள், பழைய புதிய இடைக்கால பாடல்கள் எனக்கு காற்று காலை வேளையை அலங்கரித்து சென்றது ஒருவரையில் இரு பாடல்கள். காட்டலையில் உழைத்த அனைத்து பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் அன்பான உறவுகளே, நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகமானொலி. கலைய நேரம் 11:41, அக்கிராட்சியத்தில் 11:43, அக்கிராட்சியத்தில் 10:43, கனடா கழக பிராந்தியத்தில் 5:43, தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:13. இன்று 20 தேதி 5 மாதம் 2026 மே மாதம் புதன்கிழமை. ஸ்ரீ பராபவரிடம் வைகாசி மாதம் 6 தேதி.

இன்றைய பாரிசினுடைய காலநிலை 13 செல்சியஸ் பாகியாக உணரப்படுகிறது. மழை 12 வீதமாகவும் காற்று 24 வீதமாகவும் ஈரப்பதம் 63 வீதமாகவும் காணப்படுகிறது. வானம் மப்பும் மந்தாரமாக காணப்படுகிறது. எதிர்வரும் புதன்கிழமை வரை இதே காலநிலை நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் யாழ்ப்பாணத்தினுடைய காலநிலையை பார்க்கிற பொழுது வளமை போன்று 29 செல்சியஸ் பாகையாக உணரப்படுகிறது. மழை 14 வீதமாகவும் ஈரப்பதம் 79 வீதமாகவும் காற்று 19 கிலோமீட்டர் வீதத்தில் வீசுவதாக சொல்லப்படுகிறது. எதிர்வரும் சனிக்கிழமை வரை இதே காலநிலை நீடிக்கும் என்றும் தரவுகள் தெரிவிக்கின்றன. வானம் அங்கும் மப்போடு காணப்படுகிறது.

எப்படி நேர்களே, நாங்கள் கலியுகத்திலே நலமாக இருக்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளங்கந்த ராகமோடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம்.

நிகழ்ச்சியில இணைந்து கொள்ள வழங்க ஒன்று ஒரு ஒரு விளக்கம்தான். சைபர் சைபர் 33 6 51 13 95 86 என்கின்ற வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக இணைந்து நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழலாம். இனிமையான பழைய தெருவி பாடல்களை ஒலிபரப்புகிற உள்ளம் கவர்ந்த ராகமாக இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. 2 மணி நேரமே இந்த நிகழ்வு இடம்பெறும் என்பதையும் நேயர்களுக்கு அறிய தருகிறோம்.

0: அண்ணே வணக்கம். ஒன்று நிகழ்ச்சியை ஆரம்பிக்க எனது அம்மாவுக்கான பாடல், அந்த பாடலோடு அனைத்து அம்மாக்களையும் இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வருகிற பாடல் அம்மாவுக்கான பாடல். காற்றலையில் பாடலை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்ளப் போகின்றோம்.
1: முதல்ல நான் பாடுறேன் பாட்டு, என் அம்மாக்காக எழுதின பாட்டு.

குட்லு, என்ன பாரு, பாடு.

0: it's Olivia.
1: இந்த விருந்துல எல்லாம் இருக்கு, ஒன்னே ஒண்ணு மட்டும் இல்ல மிஸ்ஸிங். என்ன சொல்லுங்க பாக்கலாம்? உங்க வைஃப், நோ சான்ஸ். நீ சொல்லு பாக்கலாம்.
2: என்ன பொறுத்தவரையில இந்த சந்தோஷமான சமயத்துல என் தாயார் இல்லையனுதான் எனக்கு வருத்தமா.
1: நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த விருந்துல எல்லாம் இருக்கு, சங்கீதம் மட்டும் இல்ல. ஒரு பாட்டு பாடமா?
2: நானா
1: சொல்லப்பா, த்ரூ ப்ராப்பர் சேனல் தான் வர. பாடு பாட போய் நான் பாடட்டுமா? வேண்டாம் வேண்டாம் கிருஷ்ணா, நீ ஏன் பாடிடுமா?

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன்.
0: வேண்டாம் சித்தப்பா.

அணியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ.

0: சிறப்பு கொண்டு போயுள்ள நவீன நாயங்கள். இது சிறுவ தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுவம் வானொலி. கலிக நேரம் 12:25 நிமிடம். மைக்ராட்சியத்தில் 11:25 நிமிடம். கனடாக்களுக்கு பிராந்தியத்தில் காலை 6:25 நிமிடம். தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:56 நிமிடம். இந்த வேளை நேப்பிலே வந்திருக்கிற அன்புக்குரிய செல்வராணி அம்மா, வணக்கம் அம்மா. நலமா இருக்கிறோம் அம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நலம், பேசிட்டு முடிச்சு விடுவோம்.
0: என்னம்மா சொல்றது இன்னைக்கு உங்களோட ஊர்ல?
1: ஓ, காலனில பரவாயில்லாம நல்லா பிடிஞ்சதா இருக்குது. வெளிச்சம் வந்துட்டு, இன்னைக்கு
0: நேரத்தோடைய வெளிச்சம் வந்து விட்டது பாத்தீங்களா? சமர் காலத்துல நேரத்தோடைய முடிஞ்சு நேரத்தோடைய பகல் பொழுது வந்து தாமதமாக இருட்டும் என்ன அப்படித்தானே அம்மா?
1: ஆனா தம்பி, குளிர் என்ன
0: குளிர் விட இல்லையம்மா. இங்க நான் வீட்டுல இருக்கிறேன், வெளியே போகாமல் குளிரம்மா. இங்க வந்து தொடர்ந்து வார புதன்கிழமை மட்டுக்கும் இந்த குளிர் இருக்கும்னு சொல்லி இருக்கிறார்கள். புதன்கிழமை, ஆமா, வருகிற புதன்கிழமை ரொம்ப வரை இதே காலநிலை, மப்பு இருட்டு. அந்த சொல்வார்கள் நம்ம நம்ம என்ன எப்படி இருக்கின்ற மாதிரி இருக்கு, அப்படி இருக்கிறது. பெரிய அளவிலே வெள்ளம் போட்டு பல வீடுகள் பலர் இறந்து விட்டதாகவும் சொல்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான கார்கள் எல்லாம் வெள்ளத்திலே அடித்து கொண்டு போற காட்சி எல்லாம் பார்த்தோம். என்ன அப்படி இருக்கிறது,
1: என்ன செய்வது? உலகம் முழுவதும் ஒரே மாதிரி தான்.
0: இப்ப எல்லாமே காலத்துக்கேற்ற மாற்றமா, அதுக்கேற்ற மாதிரி இயற்கையும் தன்னுடைய விளையாட்டை காட்டிக்கொண்டிருக்குது. பரவலாகவே எல்லா இடமுமே இந்த காலத்தினுடைய மாற்றம் அப்படியே ஏற்பட்டிருக்கிறது எல்லா நாடுகளிலும். இப்ப முந்தியெல்லாம் வந்து ஒரு நாட்டில் வெயில் அடிச்சா ஒரு நாட்டில் குளிரா இருக்கும், ஒரு நாட்டில் மழை பெய்யும், அப்படி காலநிலை இருந்தது. நம்மட ஊரெல்லாம் வந்து பருவம் என்று சொல்வார்கள்.
1: ஒரே மாதிரி தான் இல்லாடும்.
0: அப்ப பாருங்க, யாழ்ப்பாணத்துல இந்த காலத்துல மே மாதத்துல வெள்ளம் போடுறது நாங்க கேள்விப்படவே இல்லையம்மா. என்ன அப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறாங்களாம் பிள்ளைகள் எல்லாம்? பேசுனீங்களாம்மா யாழ்ப்பாணத்துக்கு?
1: இருக்கணும் அங்கேயும் இந்த மழை காரணமா வெகும் காய்ச்சல் இருமல் அது.
0: அங்க பரவலாகவே காய்ச்சலம்மா, இலங்கை பூராவே வந்து பல பரவலாக காய்ச்சல். அதை விட குறிப்பாக சில அந்த பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இடங்களில் டெங்கு காய்ச்சல் பரவுறதாக சொல்லியிருக்கிறார்கள். கொஞ்சம் டெங்கு அதிகமாக இருக்கான்னு. யாழ்ப்பாணத்தில் அல்ல, வேற வழி பிரதேசங்களில் வந்து டெங்குன்ற அபாயம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இலங்கை முழுக்க இந்த காய்ச்சலுடைய பரவல் தொடர்ச்சியாக இருக்கத்தான் செய்கிறது. என்ன அம்மா செல்வராணி அம்மா, எங்க போயிட்டீங்க அம்மா? செல்வராணி அம்மா இணைப்பில் இருக்கீங்களா அம்மா? எங்க செல்வராணி அம்மா, இந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. கூப்பிடுவோம். செல்வராணி அம்மா அணைப்பில் இருக்கிறீங்களா? அப்படி ஆ

0: அம்மா ரேப்பிலே இருந்து காணாம போயிட்டீங்களம்மா? இப்போ இப்போ
1: பாடுவோம்.
0: தெரியுமா என்ன பாட்டம்மா கேட்க போற மாட்டேங்கி?
1: தம்பி, ஆடாத மனமும் உண்டோ, நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ.
0: ஓ, அருமையான பாடல். பழைய ஒரு பாடல். அந்த பாடலை கேட்போம். நீங்கள் எங்கிருமா வளைய போன்று தேவாரத்தை எடுத்து வாருங்கள், கேட்போம்.
1: தம்பி, முதற்கண் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மிக மிக இனிமையான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் உங்கள் குடும்பமும் ஒன்று சுகமாக மகிழ்வாக ஒற்றுமையாக குடும்ப சமேதர்களாக நீண்ட நெடுங்காலம் சிறப்புறவாள பாட்டி மற்றும் தங்களுடைய நிர்வாகத்தினர் அனைவரும், அந்நேயர்கள் அனைவரும், மற்ற பெருமக்கள் அனைவரும் சிறப்புறவாள அவர்களை நாங்கள் வாழ்த்தி திருவார்த்தை பாடுவோம். தம்பி,
0: பாருங்கம்மா, பாருங்கம்மா, கேட்போம், பாருங்கள்.
1: திருச்சிற்றம்பலம். இந்த மது சிந்த விரியாத பெருமான் என இமையோர் வந்து துதி செய்ய வளர் தூபமுடு தீபம் மலிவாய்மை அதனால் அந்தியமர் சந்தி வளர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற அந்தியமர் சந்தி வளர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற கண்டமணி குந்தளனன் மாதி நொடு மகுபதி நகரே நான் நீயோதவம் செய்தேன் திவாய நமயன பெற்றேன் நானேயோதவம் செய்தேன் திவாய நமயன பெற்றேன் நமதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் தானே சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் உனாரும் உயிர் வாழ்க்கை ஒறுத்து அன்றே வெறுத்து நையாத மனத்தினை நைவிப்பாணி திருவே அரியாணியே உணா போந்த அன்று முதல் அன்று வரை கையாறத் தொய்து அருவி கண்ணாரச் சொறிந்தாலும் பெய்யாயோ அருள் ஓடை திரை நோக்கிய சொந்தரனே வந்தாரமரர் முழாத்தன் அணியுடையாதிரை நாராயணனோடு நான் முகநங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனை துண்ணறைந்து பாடாதொன்புகள் பாடியும் ஆடியும் பதிலாண்டு ஊறுதுமே மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மணலார் அடியார் சமய அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நடுவிழா பொழிவு கண்டு ஆறுதல் உண்மையாமனின் உலகர் முன் வருவன உரைப்பாரு சகல செல்வங்களும் தரும் கிரிதாசனையை மாதேவி என்னை தத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கு முத்தமருக்கு இறங்கியே மிகவும் அகிலம் அதில் நோயின்மையே கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றியாக நல்லூர் முகட்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்து அருளி நீ சுவானந்த வாழ்வு அளிப்பாய். பதினாறு பேருந்தந்தருளி நீ சுவானந்த வாழ்வு.

சொல்றானியம்மா சொல்றானியம்மா, இணைப்பில் இருக்கிறீர்கள். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது.

ரயிலே உங்களது இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டுள்ளது. மீண்டும் இணைய முடியுமான அடைந்து கொள்ளுங்கள். அதற்கிடையிலே நீங்கள் கேட்ட பாடல் காற்றில் வருது. பாடல் பாடலை கேட்போம். ஆடாத மனமும் உண்டோ என்று செல்வராணி அம்மா கேட்டிருந்தார். அந்த பாடல் காற்றில் வருது. அன்புக்குரிய செல்வராணி அம்மாக்காக அது இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. பார்ப்போம்.

0: நெவர். நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா.
1: அம்மா இணைப்பு இடையிலே தடங்களாகி விட்டது அம்மா, நீங்கள் மீண்டும் தவிர்த்து எடுத்து பாருங்களேன் மகப்போ. செல்பராணி அம்மா, செல்பராணி அம்மா இணைப்பிலே இருக்கிறீர்கள். அம்மா, செல்பராணி அம்மா,
2: எடுத்து
1: வாருங்க.
2: இருபோலும் சுப்பதியும் மெய்யர் திரு புகழ் இருப்பமுடு சித்தனையின மரபேக்கணிகள் சக்கரப்புடனை வெளிபோடி அவள் துவரை இளநீர் வண்டு எச்சில் பெயரப்ப வகை பச்சரி சிவுக்கு வெள்ளரி பழம் அடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடி சித்தடலை பட்டணம் என கொள்ளொரு திக்கின சமத்தனும் மருளாளி விற்பகுடி நச்சடியில விற்பமரப்பருள் வித்தகமறுப்புடைய பெருமானே வித்தகமறுப்புடைய பெருமானே மான்முகிரிகளாது மிக மணிவளம் சுரக்க மன்னன் போல் முறையரசு செய்த குழகினாது உயிர்கள் வாழ்க நான் அறிஞரங்கள் உங்களுக்கு மேன்மகள் செய்த நீதி விளங்கு உலகம் எல்லாம் திருக்கிட்டம்பலம் நோக்கார் முடிவுரை நேரமாடிவா பெண்ணாளுடைய சிவனியை போற்றி நாட்டிற்கு உடவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க மிக்க நன்றி நம்பி இந்த சந்தோஷத்துக்கு என்ன செய்வது இந்த நேற்றியாக
1: பரவாயில்லம்மா. நன்றி. இருந்தாலும் கூட மீண்டும் வந்து நிகழ்ச்சியை நிறைவேறீர்கள். வாழ்த்துக்கிழமை நாளை உள்ளங்க வந்தராக இடம்பெறாதம்மா. நாளை மறுதுனா மீண்டும் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். அம்மா, செல்வராணி அம்மா, அம்மா அனைவரும் இருக்கிறீர்களா? செல்வராணி அம்மா, அம்மா அனுப்பி வைக்கிறீங்களா? செல்வராணி அம்மா, சரி, அவர் அனைப்பு துண்டிக்கப்பட்டது. தகவலை அவர் கேட்கவில்லை. பரவாயில்லை, இருந்தாலும் கூட சிறப்பாக நிகழ்ச்சியை நிறைவு செய்தார். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தெரிவித்திருக்கிற இன்னொரு அற்புதமான பழைய பாடல் இதோ காற்றலையில் பாடல் பாடலுக்கு போம்.
3: பாலூட்டி வளர்த்த கிளி பழம்போடு

ஆண்டவன் சோதனையோ, யார் கொடுத்த போதனையோ, ஆண்டவன் சோதனையோ, யார் கொடுத்த போதனையோ, தீயிலே இறங்கிவிட்டான் திரும்ப வந்து தாழ்பணிவான்.

0: Music Premium.
1: இருப்பது உள்ளங்க வந்த ராகத்தோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி.

0: நீங்கள் இழந்திருப்பது உள்ளம் கலந்த ராகத்தோடு கலை நேரம் ஒரு மணி நான்கு நிமிடத்திலே இணைப்பில் இருக்கிற அன்பு உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் பாலன்.
1: உண்மையான
0: பதிய வணக்கம் செல்வன். நல்லமா இருக்கீங்களா?
1: எல்லாரும்
0: நலமாக இருக்கிறார்கள். என்ன சொல்லுங்க, இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் இருட்டு மப்பு மந்தாரம் குளிர் அப்படியே போய்கொண்டிருக்கிறது, கொஞ்சம் காத்து வீசுகிறது, மற்றபடி இருட்டா கிடக்குது. எப்படி இருக்கிறது உங்களுக்கு இன்னைக்கு?
1: இந்த காலம் கொஞ்சம் வெயில் ஆட இருக்கு. இந்த இப்ப ஒரு அஞ்சு மப்பும் வந்தாரு. நான் இன்னைக்கு சொன்ன மப்பும் வந்தாரம் வேண்டாம். ஓ, அது தெரிஞ்ச விஷயம் தான்.
0: சொல்லுங்க,
1: நாதனே சொல்லுவன் மப்பும் வந்தாரமா இருக்க? அது தெரிஞ்ச விஷயம்
0: தானே.
1: டவுன் மீன் சொல்லுவாரு, அது என்ன தெரிஞ்ச விஷயம்
0: தானே. வாழ அப்பும் மந்தாரமாக இருக்கும் என்று அந்த மப்பு, அந்த மப்பும் அதுக்கும் தெரிதான். அந்த மப்போடு சேர்ந்த ஒரு மப்பு தான் இருக்கும். என்ன எங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த வாரம் மட்டுக்கும் இப்படித்தான் இருக்க போதாம். என்ன வார புதன்கிழமை பிறதான் இங்க வந்து வெயில காட்டி சொல்றாங்க. மற்றபடி அங்கேயும் யாழ்ப்பாணத்திலையும் வெயில் இருக்குது, ஆனா மழை 29 நிக்குது. 29 நல்ல ஒரு டெம்பரேச்சர் தானே, 29 நிக்குது. அங்கம் தனிக்கலாம் மட்டுக்கும் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் மழை வெள்ளம், சைனாவில் பேரழிவு, பயங்கரமாக வெள்ளம் போட்டு வண்டிகள் வீடுகள் எல்லாம் வெள்ளம் பூந்து பெரிய இழப்புன்னு சொல்லி செய்திகள் வந்து கொண்டிருக்கு. இப்படியே உலகத்தில் வந்து மெல்ல மெல்ல அழிஞ்சு கொண்டு போய்கொண்டிருக்கு உலகம். என்ன
1: இல்லை, மாறு தலைவிழா நடக்குது, மாறி மாறி. காலமா இந்திய நியூஸ் கூட பாக்குறீங்க? பாக்குறது நினைப்ப தச்சமைய பாக்குறாங்க கூட. இந்த விஜயகா பாக்குறது, தளபதி விஜயகா. காலம் ஒரு தம்பி மாலிவ பிள்ளை விழுந்து போயிட்டு கொடுக்குறாரு. இந்த விஜயால இந்த குடிப்பழக்கத்தை நிப்பாட்டு, மறுபானத்தை இலங்கை இந்திய தமிழ்நாட்டுல நிப்பாட்டுனாமாம் நிப்பாட்டுனா எத்தனையோ வருஷத்துக்கு எத்தனையோ ஆயிரம் அந்த பெண்கள் வந்து விதவையெல்லாம் போயிடும். அமைச்சிருவாயிரம் கணக்கு சொன்னார். விதவையெல்லாம் போக சான்ஸ் இருக்காம், அதாவது அவ்வளவு இது நடக்கும். கொள்ளையர் அந்த விவேச்சானங்கள் கற்பழிப்புகள் நடக்குது. உதாரணம் வந்து சொன்னார், கேரளா மற்றது ஒரு 4-5 நாடு சொன்னார் தமிழ் இலங்கை இந்தியாவில வந்து பனங்கல்லு தானே, அதுக்கு மற்ற கடையெல்லாம் இந்த பிஸ்கி அதெல்லாம் அவுட் இல்லையாம். இந்த பனங்கல்லு தான்
0: கேரளாவில வந்து வனங்கள் தானே அங்க வந்து அதை வந்து மருத்துவத்துக்கு ஆன ஒரு பொருள், கல்லு என்று சொல்லி அதை போதைக்கு குடிக்காமல் கல்ல வந்து குடித்தால் அது உடல் நலத்துக்கு நல்லது, அது ஒரு மருத்துவ பொருள் மாதிரி என்று ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அது அது சரிதான் பாலன், நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஏற்கனவே 827 கடைகளை மூடப்போகிறார்கள். சில கடைகள் மூடப்பட்டிருக்குது. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அரசாங்கத்துக்கு வருவாய் வந்து தினமும் கோடிக்கணக்கான வருவாயை கொடுக்கிறது இந்த மதுக்கடைகள் தானே. என்ன அப்ப அதான் அன்றைக்கு ஒருத்தர் கேட்டார் வந்து, உங்களுக்கு மதுக்கடையில மூடுறீங்க, உங்களுக்கு வருமானம் இல்ல அப்போன்னு சொல்லிக்கல. அங்க ஒரு விஜயல்ல வேறு ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தார், எங்களுக்கு பணம் முக்கியம் இல்ல, மக்களுடைய நலன் தான் முக்கியம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனா படிப்படியாக இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. அடுத்த அடுப்பிலேயே 850 கடைகளை மூடுவார்கள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அது நல்ல விஷயம் தான், நல்லது நாம எப்பவுமே பாராட்ட வேண்டும். அதே மாதிரி அந்த அவருடைய அரசாங்கத்திலே இணைந்திருக்கிற பலர் வந்து புதுமுகங்களும் இளையவர்களும் அவர்கள் இறங்கி வேலை செய்கிறார்கள். இப்ப வந்து இப்ப சில நான் தெரிந்தான சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவி எடுத்தினு சொன்னா காணாம போயிடுவேன். என்ன அவரை தேடி பிடிக்கலாது, அவரை வீட்டை போனா இருக்க மாட்டோம் அல்லது புறகு வாழ்ந்து சொல்வார்கள். அவர்கள் நேற்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தாம்பரத்தில் அவர் நேரடி ஆய்வு இறங்கி கள ஆய்வெல்லாம் செய்துட்டு வந்து அவர் அலுவலகம் திறந்திருக்கிறார். அவர் சொல்ற நான் பாராளுமன்ற உறுப்பினர், உங்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களுக்காக வந்திருக்கிறேன் வேலை செய்யறதுக்கு. காலையில 8 மணி மட்டும், பின்னரம் 5 மணி மட்டும் இந்த அலுவலகத்தான் இருப்பேன். நீங்கள் எந்த நேரம் வந்து என்னை சந்தியுங்கள், உங்களுக்கு குறைகளை சொல்லுங்கள், முடிந்த அளவு நான் தீர்க்கிறேன் என்று சொல்லி, அப்படி ஒரு புதிய ஒரு நடைமுறை, புதிய ஒரு சிந்தனை, புதிய ஒரு அரசு மிகச் சிறப்பாக செயல்படுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. சொன்ன உடனே பல வேலைகள் நடக்குது, உடனே அந்த இடத்துலயே பிடிச்சு அந்த இடத்துலயே வேலை நடக்குது. இப்ப அதிகாரிகள் எல்லாம் வேலை செய்கிறார்கள். நேற்று முந்தினம் வந்து ஒரு சின்ன பிள்ளை ஒன்று தாமிரபரணி ஆத்தில வந்து அந்த ஆத்தை அசுத்தப்படுத்துகிறார்கள், குப்பையில கொண்டு கொட்டுகிறார்கள். இந்த ஆலயங்களுக்கு மடங்கள்ல இருந்து அங்க அந்த இடத்துக்கு ஆலயங்களுக்கு செல்பவர்கள் அங்க வந்து உடுத்த துணியை அப்படியே கலட்டி தண்ணீரோடு விடுவார்களாம். அது ஒரு நேத்து கடன் மாதிரி. அதால அந்த ஆறு சுத்தமா அசுத்தமடைகிறது, அந்த தண்ணியில இருந்தான் குடிக்கிறது, தண்ணி பெறுறது. அதற்கு கவனிச்சு கொள்ளுங்க மாமாண்ட ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 6 வயது பிள்ளை சொன்னது. சொன்ன அடுத்த நிமிடமே அங்க உள்ள மாவட்ட ஆட்சியர் போய் அந்த அதை கிளீன் பண்ணுகிற காட்சியை பார்த்த பொழுது இப்படியும் நடக்கிறதா என்று ஆச்சரியப்பட தோன்றியது. உடனே அந்த பிள்ளைகளுடைய செய்தி வந்தது முதல் நாள் தொலைக்காட்சியிலே. அடுத்த நாளே அதனுடைய வேலை, அதை புனரமைக்கிறது, அதை கிளீன் பண்ற வேலை, அவர்கள் அந்த ஆட்சியர் என்ன செஞ்சார் என்றால் போட்டாக்களையே கூப்பிட்டு எல்லாம் அந்த புறக்குங்க எல்லாம் தூக்கி கொண்டு வாங்கன்றது. துண்கணக்கில் அந்த ஆடைகள் எல்லாம், அந்த ஆடைகள் அவர்கள் அணியிற ஆடைகள் இருக்கிறதான, ஒவ்வொருவரும் அணிந்து அதை நீராடி விட்டு அந்த ஆடையை அப்படியே காட்டி விடுவார்களாம். அப்ப அதை அப்படியே அடைஞ்சு கிடக்கிறது, அதனால ஆறு அசுத்தமாகிறது சொல்லப்பட்டது. ஆனா அவ்வளவு ஆடைகளையும் அவர் அந்த ஆட்சியர் நேற்று முந்தினம் அந்த தொன் கணக்கிலே எல்லாத்தையும் அள்ளி போட்டிருந்தார், அதை விட சொல்லியிருந்தார் இனிமேல் இது ஆடை போடுகிறவர்களை வந்து கவனிக்க வேண்டும், போட்டா வந்து உடனே அவர்களுக்கு பிடித்த அவர்களுக்கு அபராதம் விதியுங்கள்னு சொல்லியிருந்தார். அந்த அரசு வேலை செய்கிறது, மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை செய்ய மற்றவர்களும் இவர்களை விட வேண்டும், காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் ஏதாவது கவிட்டு கொண்டு தான் இருக்க பார்ப்பார்கள். ஆனா ஆட்சி நடக்கும், நல்ல ஆட்சி அது சொல்லுகிறார்கள். வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன தெரியல, ஒரு பாஸ்டர் அவர்களுக்கு ஏற்கனவே சொன்ன தெரியல அந்த வானொலியில, ஒரு பாஸ்டர் 2021 அவர் அந்த வாக்கு சொல்லுகிற பொழுது அங்க அவர் சொல்லியிருந்தார். வந்து சொன்னேன் உங்களுக்கு, ஆமா சொல்லியிருந்தார். இங்க வந்து நடக்க போற தேர்தலில் 2021 இது இறைவனுடைய வார்த்தை, இயேசுவனுடைய வார்த்தை, நான் சொல்லுகிறேன். ஒரு நடிகர் வந்து இந்த நாட்டை ஆள வருவார், அந்த நேரம் கொண்டு போய் இந்த வீடியோவை காட்டுங்கன்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, அவர் இந்த நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே ஆளக்கூடிய வல்லமையை இறைவன் அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அது வந்து அப்படி அதை வந்து அவரை வசந்து அசைக்க முடியாது, அசைச்சு பார்ப்பார்கள். ஆனால் இந்த வந்திருக்கிற இளைஞர்கள் எல்லோருமே புதிய சிந்தனையோடு இறங்கி எல்லாரும் இறங்கி விழுத்துகிறார்கள். பல இடங்களில் நான் பார்த்தேன், இறங்கி அவர்கள் தொகுதிகளில் போய் என்ன குறை இருக்குது என்னென்று வீடு வீடா போய் கேட்கிறார்கள். அது ஒரு நல்ல விஷயம் தான் பாலன், பார்ப்போம் நல்லது நடக்கட்டும், வாழ்த்துவோம் என்ன.
1: அதான் அந்த ஜோசப்புன்னு சொல்லி அந்த ஆபிரகாம் இந்த பூட்டப்புள்ள மகண்ட உள்ள பூட்டப்புள்ள ஜோசப்புன்னு சொல்லி அந்த சகோதரங்களை அனுப்பிச்சேன். உங்களுக்கு கதை
0: சொன்னேன், ஆமா அந்த நடக்கணும் அந்த சொன்ன நாடகம் நடத்தினு சொல்லி, நான் ஜோசப்புன்ற பாத்திரத்துல வந்து படித்த காலத்திலே நான் ஒரு நாடகம் நடித்தேன். என்னத்தான் அவர்கள் அந்த கொன்றதாக சொல்லி இரத்தந்தோ இந்த ஆடைகளை கொண்டு அப்பா தகப்பாடம் கொண்டு காட்டினது. பிறகு திரும்பி வந்த பொழுது அவர்கள் அந்த அந்த நாடகத்துல வந்து எனக்கு நான் ஒரு 8 வயது 10 வயதுல நடித்த ஞாபகம் இருக்கிறது எனக்கு
1: என்ன. அப்படி தேவனால உயர்த்துறாரு ஜோசப், உயர்த்துறாருக்கு பெரிய பெரிய வேலை இல்லாது உயர்த்துறாரு. பாப்போம் பார்த்தேன்னா அந்த தம்பி சொன்னார், அரசாங்கத்துக்கு வந்து அங்க மாதிரி வேற வருமானத்தை ஈட்டி அந்த செய்யதான் இந்த தமிழ்நாட்டுல வந்து 100 ரவுடிஸ் தாத்தி பிடிச்சி
0: அரசு 24 வளர்த்தியாவது அன்னைக்கு சொன்னது நாள் இருக்கிற பிரச்சனை தானே. அன்றைக்கு திருச்சியில வந்து அந்த 300 ரவுடிகள் வந்து தாங்களாகவே சரணடைந்தார்கள். இது நேற்று 24 மணி காலத்துக்குள்ள சென்னையில வந்து 100 கொலை நடந்திருக்கிறது. தாம்பரம் பகுதியில் இரட்டக்கொலை நடந்திருக்கிறது. அவர்கள் நேற்று 24 மணி காலத்துக்குள்ள 100 ரவுடிகளை பிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அது தொடர்கிறது என்று சொல்லி அந்த செய்தி வந்திருக்கிறது.
1: அப்படி அதே மாதிரி ரவுடி சேமன் அடக்கி நான் பிடிக்க கொடுக்க போட்டு மதுபானத்தை நிப்பா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணா தமிழ்நாடு ஆகோன்னு எழும்பும்.
0: இல்ல ஏற்கனவே தமிழ்நாடு நல்லா இருக்கிறது. அந்த நல்லா இருக்கிறது தமிழ்நாட்டிலே நீங்க சொல்ற மாதிரி லஞ்சம், ஊழல், போதை வஸ்து, இந்த மது இவெல்லாம் இல்லாமல் போனா நாடு நல்லா வருமே இல்லை.
1: அதான் தம்பி சொன்னார், எப்படி இந்த பண இதுகளை உற்பத்தி அதை மேன்மைப்படுத்தினா அரசாங்கத்தை இந்த எல்லா இதுலையும் நிக்குமா. அரசாங்கத்துக்கு எல்லாத்துக்கும் வருமானம். அந்த பயங்கரவாத இதுல என்ன போகுமா, அந்த கொலைகள் இதுகள் குடும்பங்கள்
0: அதல்ல. அது அது அது மாத்திரமல்ல பாலன், என்னன்னு சொன்னால் இப்ப வந்து இப்ப இலங்கை மாதிரி, இலங்கையில வந்து இப்ப நடக்கிற மாதிரி தான் ஒரு ஆட்சி தான் அங்க உள்ள ஆட்சி கூட. அதாவது வந்து லஞ்சம் ஊழல் இல்லையென்றாலே அந்த பணம் பிச்சந்தானே. நேற்று நேற்று வந்து ஒரு ஒரு தகவல் பார்த்தன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாசனுடைய மகன் டாக்டர் அன்புமணி சொல்றாரு என்ன, முந்தியெல்லாம் வந்து முந்தியல்ல கேரளாவில வந்து ஒரு ஏக்கர் காணி வந்து கேரளாவே இங்க ஒரு ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு ஊர்ல பொதுமக்களுக்கு ஒரு ஏக்கர் காணி 99 பைசாவுக்கு பைசான்னா 99% குத்தகை கொடுத்தார்களாம், மாசத்துக்கு 99%. அப்ப அதனால அந்த ஊர் கேரளாவன் இன்னும் ஒரு ஊர் நினைக்கிறேன், அந்த ஊர் வந்து மிக சிறப்பாக அபிவிருத்தி அடைந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்க தமிழ்நாட்டில் அந்த ஒரு ஏக்கர் காணியை குத்தகை கொடுக்கிறதா இருந்தால் 40 லட்சம் ரூபாய், அந்த 40 லட்சம் ரூபாயில 20 லட்சம் கருப்பு பணமும் 20 லட்சம் சுத்தமான பணம், அரசாங்கத்துக்கு 20, ஆட்சி செய்கிறவர்களுக்கு 20 என்று சொல்லி அவர் தெளிவாக சொன்னார் என்ன. அப்ப இந்த ஊழல்கள் இல்லாமல் போகிற பொழுது, ஊழல் இல்ல இந்த லஞ்சங்கள் இல்ல போகிற பொழுது அந்த காசு மிச்சம்தானே. அப்ப அது சிறப்பு நடக்கும். அதனால இப்ப வந்து விஷயம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார், தன்னுடைய கட்சியில் உள்ள எவரும் வந்து அரசாங்கத்தினுடைய டெண்டர் எடுக்கிற வேலைகளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் பெரிய விஷயம். சில இடங்களில் டெண்டர்களுக்கு வந்து லஞ்சம் வாங்குறது போறது ஊழல் செய்யறது அப்படியான எல்லாம் வந்து ஊழலை தடுப்பதற்கான பல வழிகள் அவர் அறிவிச்சிருக்கிறார். அதோட இன்னொன்று சொன்னார் வந்து நம்ம அந்தகுமார் தர்சனாயக்கா சொன்ன மாதிரி அரசாங்க பணத்தில் நான் 5% எடுக்க மாட்டேன், மற்றவர்கள் எடுக்கப்பட மாட்டேன் என்று சொல்லி நல்ல விஷயம். நாடு நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கிறத பார்த்து நாமளும் சந்தோஷப்படுவோம் என்ன.
1: சந்தோஷம் கேட்டேன்,
0: நாளைக்கு நிகழ்ச்சி இருக்காத பாரன் எனக்கு நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அப்ப நாளைக்கு அதுக்கு போகணும். நாளை வெள்ளிக்கிழமை சந்திப்பு அம்பராக்கு சரிதானே.
1: சந்தோஷம் பண்ண நம்ம ரேவாத்தையும் ஒரு பாட்டு இருந்தார்.
0: சரி எடுத்து பாருங்க கேப்போம்.
1: ஓமன் அதுக்கு முதல் நன்றி அண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு மனதாகப்பன் ஐடிஆர் வானொலியின் ஐடிஆர் வானொலி நடத்துகிற அன்பான சகோதரர் சரவணை உத்தரவாளர் விஸ்வாசன் செல்வரான்னா செல்வரான குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் செல்வரான் நம்முடைய பாச தம்பி சரவணை உத்தரவாளர் விசுவாசம் அமலோத்வநாதனா நாதண்ணா என்ற குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் கடன் சிறப்பிக்கிற நேர்கள் குடும்பங்கள் மற்றும் கனடா டொரண்டோ ஜுகம்பானொலியின் அதிபர்கள் எங்கள் அன்பு சகோதரர் கல்வியங்காடு திருவாளர் கணபதி பிள்ளை ரவீந்திரநாதன் அண்ணா குடும்பம் மற்றும் அன்பு சகோதரி ரூபி ஜோதாசன் குடும்பம் ஜுகம்பானொலியின் சகாரிப்பாளர் குடும்பங்கள் நேர்கள் குடும்பங்கள் மற்றும் உலகளாவிய ரீதியில் ஐக்கிய அர்வானொலி ஜுகம்பானொலிகளின் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகள் எல்லோருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உயிர் தெழுந்த மற்றும் கடன் சிறப்பிக்கிற நேர்கள் குடும்பங்கள் மற்றும் கனடா டொரண்டோ ஜுகம்பானொலியின் அதிபர்கள் எங்கள் அன்பு சகோதரர் கல்வியங்காடு திருவாளர் கணபதி பிள்ளை ரவீந்திரநாதன் அண்ணா குடும்பம் மற்றும் அன்பு சகோதரி ரூபி ஜோதாசன் குடும்பம் ஜுகம்பானொலியின் சகாரிப்பாளர் குடும்பங்கள் நேர்கள் குடும்பங்கள் மற்றும் உலகளாவிய ரீதியில் ஐக்கிய அர்வானொலி ஜுகம்பானொலிகளின் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகள் எல்லோருக்கும்

நாம் புதிய ஏற்பாட்டில் புனித மத்தேயு எழுத சுவிசேஷம் 26 பிற வார்த்தைகள் 11 26 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்துகிறார். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி இயேசுவை நோக்கி, நீர் யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிற படிதான் என்றார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் இயேசுவின் மேல் குற்றம் சாட்டுகையில் இயேசு மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து இயேசுவை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீர் அவைகளை கேட்கவில்லையா என்றார். இயேசுவோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவரை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவரை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகைதோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பேர் போன ஒரு கள்ளன் இருந்தான். பொறாமையினாலே இயேசுவை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவரை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டார். அவர் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவருடைய மனைவி, பிலாத்தினுடைய மனைவி அவ்விடத்தில் ஆளனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், இயேசுவை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன், கனவு என்று பாடுபடுறா கட்டேன் என்று சொல்ல சொன்னாள். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவரை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள், அதாவது கள்ளனை. பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ ஏன் மன்னிக்க வேண்டும், தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தார் என்றார். அதற்கு அவர்கள், இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரியத்தனத்தினாலே பிரியோசனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரியத்தனத்தினாலே பிரியோசனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு, அதாவது இயேசுவின் இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவர் இயேசுவினுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். தொடர்ச்சி அண்ணா இன்னொரு தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். எப்ப

என்ன சொல்லி நான் துதிப்பேன், ராஜா உம்மை எப்படி நான் பாடுவேன்.

என்ன சொல்லி நான் துடிப்பேன், ராஜா உம்மையப்படி நான் பாடுவேன். என்ன சொல்லி நான் துடிப்பேன் உந்தன்

ராஜா ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உம்மை அப்படி நான் பாடுவேன் என்

0: வைத்து கொள்வீர், வருகையில் எடுத்துக் கொள்வீர், அம்மை கூடவே வைத்துக் கொள்வீர், வருகையில் எடுத்துக் கொள்வீர், அம்மை கூடவே வைத்துக் கொள்வீர், ராஜா கூடவே வைத்துக் கொள்வீர், அப்பா கூடவே வைத்துக் கொள்வீர். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உளையான சேத்தி நின்று என்னை தூக்கி எடுத்தவரே, உளையான சேத்தில் நின்று என்னை தூக்கி எடுத்தவரே, ராஜா தூக்கி எடுத்தவரே, அப்பா தூக்கி எடுத்தவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், ராஜா உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆமீன். மிக்க நன்றி சொல்றேன்.
1: நன்றி அன்புக்குரிய பாலன், மிக சிறப்பாக இனிமையான பாடலும் சிறப்பான சம்பவம் தந்தமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். என்ன பாடல்கள் அண்டைக்கு?
0: நானே வழி நானே சத்தியம் சொல்லி பாஸ்டர் எஸ் ஏ பெர்க்மன்ஸ் தமிழ்நாடு.
1: பாடல் கேட்போம், மீண்டும் நாளை வெள்ளிக்கிழமை சந்திப்போம். இன்றைய பொழுது மகிழ்ச்சியான உற்சாகமான பொழுதாகட்டும். நன்றி, வணக்கம் அன்புக்குரிய பாலன்.
0: சந்தி இருந்தா அதே போல உங்கள் குடும்பத்திலும் கலன் சமர்ப்பிக்கிற அனைத்து குடும்பங்களும் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி எல்லா நாமத்திலே அவருடைய நாமத்தில் வாழ்த்திக்கும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: 11 மணி 28 நிமிடம், மக்கிராட்சத்தில் 12 மணி 28 நிமிடம், கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 7 மணி 28 நிமிடம், தமிழகம் மற்றும் தாயகத்தில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 4 மணி 58 நிமிடம். இணைப்பிலே இருக்கிற அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் வணக்கம். ராதாகிருஷ்ணன் வணக்கம். நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: இருக்கிற நலமா, நல்ல ஒரு பாலையோட வழியா இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கு. சூரியன் தொடர்ந்து சுத்தியை முத்து வைக்கல.
0: உங்களுக்கு சூப்பரா இருக்குது. எங்களுக்கு வந்து நாங்க மப்பும் மந்தாரத்தோடும் இருக்கிறோம். என்ன எங்களுக்கு எல்லாம் இலையெல்லாம் நல்லா தளர்த்து எல்லாம் தளதளன்னு வந்து எல்லாமே வந்து விட்டது. வள போல சமர் வந்து விட்டது. ஆனா குளிர் போகவில்லை. மழை அப்பப்ப மழை துமைக்குது, தூருது, அப்படி போய்கிட்டு இருக்குது. நேற்றெல்லாம் பெரிய சைனாவிலெல்லாம் பேரழிவு, பெரிய வெள்ளப்பெருக்கு எல்லாம் நடந்துருக்கிறது. இலங்கையில தொடர்ச்சியாவே மழை பெய்தோன்ட்ருக்குது. அப்படியே நடந்து கொண்டுதான் இருக்குது. என்ன
1: சீதம் எல்லா நாடுகளும் இருக்கு.
0: எல்லாமே மனிதர்களும் சீராக இருந்து, நாடும் சீராக இருந்து, எல்லாமே சீராக இருந்ததுதான் அந்த காலம். இந்த காலம் எல்லாம் போச்சுது. என்ன
1: நல்ல ஒரு பாடல் இருக்கு, ஒரு மலையாள பாடல், தமிழ்ல அங்கங்க ஒரு நாடு இருந்து
0: அருமையான ஒரு பாடல் உண்டு. ஆமா,
1: அதான் என்ன கேட்க போறேன். கதைங்க அந்த பாடல எனக்கு விருப்பமாக பாடுறேன். ஒரு அந்த இயற்கை வளத்தோட நாங்க அணுகி போனோம். என்ன மாதிரி அந்த இந்த கிளியலூர்ல அந்த நெல் பயிரில இருந்து கொத்துற மாதிரி எல்லாம் வர்ணிச்சிருக்காரு அந்த பாடல்.
0: ஆனா ஒன்று நல்லா இருந்துச்சு. அது ஆனா இப்ப தமிழகத்துல பல இடங்கள்ல அந்த காட்சி அப்படியே இருக்குது. நான் வந்து கிட்டடியில 2018 ஆம் ஆண்டு நினைக்கிறேன் பெங்களூர்ல ஒரு மாநாட்டுக்கு சென்றிருந்தோம். அப்ப எங்களை அவர்கள் அந்த ஊரை சுத்தி காட்ட அழைத்து கொண்டு போனார்கள். போற பொழுது பஸ்ல போய்களில் பார்த்தோம். நம்மட ஊர்ல முந்தி செல்வம் வடக்கன் மாடு, வெள்ள ரெண்டு கொம்பு வெள்ள மாடு, அந்த வண்டியில வந்து அந்த நெல் மூட்டைகள் எடுத்துக்கொண்டு போனது. அப்புறம் கனம் வண்டல் மாடுகள் அதே மாதிரி வயலுக்கு நின்று பாட்டு பாடிக்கொண்டு அவர்கள் அந்த அறுவடை செய்தது, மாட்டை வச்சு சூடடித்தது எல்லாத்தையும் வந்து பார்க்குற ஒரு அற்புதமான காட்சி கிடைச்சது. பார்த்த பொழுது நம்ம ஊரில் அந்த காலத்தில் நம்ம சின்ன வயது காலங்களில் இருந்த ஒரு ஞாபகம் வந்தது. அப்படி இது நிலைமை பல இடங்களில் தொடர்ச்சியாக இருக்குது. அந்த அந்த தண்ணீர் வசதி உள்ள இடங்கள், மனிதனுடைய பவர், அதாவது மண் பவர், அதாவது மனிதர்கள் வேலை செய்கிற இடங்கள், அது கூலி வேலை செய்கிற இடம், நெல் வெட்டுறது, அறிவு வெட்டுறது, பாட்டு பாடுறது, அந்த காட்சிகள்லாம் தமிழகத்தில் இப்பயும் பார்க்கலாமே.
1: என்ன நீங்க சொன்ன அந்த வடக்கன் மாடுன்னு சொல்லுவார அந்த ஊர்ல?
0: ஆமா ஆமா, அந்த வெள்ள மாடு பெரிய கொம்போடு. ஆமா,
1: வெள்ள மாடு
0: நிலவு நேரத்துல வந்து எங்க வயலுக்குள்ள வயல் வெட்டி 6-7 மாடுகளை அப்படியே கட்டி போட்டு இரவிரவாக புலி புலி கண்டு சுத்தி கண்டு வாரது அந்த படங்களை போட்டு அந்த மாடு கிடைச்ச ஞாபகம் எல்லாம் எனக்கு இருக்கு. என்ன நானெல்லாம் அங்க அதெல்லாம் அனுபவித்திருக்கிறோம்.
1: என்ன நெல் வயல் எல்லாம் நெல் அடிச்சு முடிஞ்ச பிறகு அந்த அந்த நெல்லிலேயே தோட்டத்திலே வச்சு பொங்குறது.
0: அது மட்டுமல்ல, அங்க வேலுச்சிராக்களுக்கு வந்து காசு கொடுக்கறது தானே, நெல்லு தானே கொடுத்து வர்றது எல்லாருக்கும். பங்கு போட்டு வேலுச்சிராக்களுக்கு எல்லாம் அவர்களும் விரும்பி வாங்குவார்கள். எல்லோருக்குமே இப்ப ஒரு 50 மூட்டை வந்தா அதுல வேலு செய்த ஆக்கள், அறிவுபட்டினாக்கள் எல்லாருக்குமே மூட மூடியா கொடுத்து விடுவார்கள்.
1: என்ன அந்த ஒரு காலம் இந்த பாடல் நல்ல ஒரு நினைவு ஊட்டுற பாடல் தான் இந்த பாடல்.
0: ஆமா, அது வந்து என்ன இருந்தான்னு அதான் சொல்லுவார்கள், மனிதாபிமானம் என்பதும் மனிதர்கள் மனிதர்களாக வாழ்ந்த காலம் அது. இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்து நோய் இல்லை நொடி இல்லை ஒன்றுமே இல்லை நம்ம தோட்டத்தில் விளைந்ததையே எடுத்து சாப்பிட்டோம் எல்லாம் அப்படியான ஒரு காலத்தில் வாழ்ந்த காலத்தில் வந்த இது அது இந்த பாட்டை கேட்குற பொழுது அந்த ஞாபகம் பெறும் என்ன நாங்கள்லாம் வடி பச்சை வள தோட்டத்துக்கு வந்து மிளகாய் தோட்டத்துக்கு வந்து கிளியெல்லாம் வந்து விடும் அப்படியே கூட்டம் கூட்டமாக வரும் அதுக்கு வந்து வடி வளர்த்துறது என்ன
1: வடி வளர்த்துறது
0: அப்ப இப்ப எல்லாம் அந்த கிளியெல்லாம் அங்க போச்சுது பறவை இல்லாம கதர்கள் பறவை இல்லாம இருக்கும் இப்ப வந்து ஒன்றையுமே நம்ம ஊர்ல காண முடியாது என்ன
1: இனச்சண்டை இல்ல மத சண்டை இல்லன்னு
0: இந்த பாடல இல்ல வேற ஒரு வீட்டுல அடுப்பிருந்தா அடுத்த வீட்டுல பசி இருக்காதுன்னு சொல்லி ஒரு வீட்டுல வந்து அது ஒரு அருமையான ஒரு வசனம் அருமையான ஒரு வரி அற்புதமானது என்ன உண்மையிலேயே அதை கொடுத்து கொடுத்து உண்பது என்பது பெரிய விஷயம் தானே மகிழ்ச்சி விஷயம் என்பதை விட மகிழ்ச்சி ஆனா ஒன்று ஒரு பானையில சமைப்பார்கள் ஆனா கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அங்க சோறு சோறு கறியெல்லாம் வந்து கொண்டே இருக்கும் என்ன
1: இருக்கும் அதான் இந்த விருந்தோம்பல்னு சொல்லுவார்கள் அந்த நேரம் பெறவர்கள் வரவேற்று சாப்பாடு கொடுப்பெல்லாம் விருந்தோம்பல் பாரம்பரியம் தானே இதெல்லாம் இப்ப குறிஞ்சி கம்பளியோ எடுத்து கொடுக்கணும் ஹீட் பண்ணி போட்டு
0: அந்த காலத்துல புரட்சியும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் வந்து இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்தோம் இன்பமாக வாழ்ந்தோம் நம்மகிட்ட எதுவுமே இருக்கே இல்லை ஆனா மகிழ்ச்சி இருந்தது ஆரோக்கியம் இருந்தது ரெண்டும் தானே முக்கியம் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் தானே முக்கியம் இப்ப
1: கீழாறு போல இல்ல ஆக்கலையால போட்டு தள்ளுற குறவு இல்ல
0: இப்ப
1: பஞ்சாயத்தார் மாதிரி இருப்பார்கள் என்ன அது இந்த நீதி வழங்குறது வயது போனவர்கள்
0: இப்ப வந்து நம்மகிட்ட எல்லா வசதி இருக்கு கார் இருக்குது பஞ்சுமெத்தை இருக்குது பழக்கிறோம் எல்லாம் இருக்குது ஆனா மகிழ்ச்சி கிடையாது ஆரோக்கியம் கிடையாது என்ன
1: அதான்
0: அப்படியே நாளைக்கு நிகழ்ச்சி இல்ல நாளைக்கு எனக்கு ஒரு அறிவில் இருக்கு அதனால நாளைக்கு நிகழ்ச்சி இருக்காது மீண்டும் வெள்ளிக்கிழமை சந்திப்பேன் ராதாகிருஷ்ணன்
1: நன்றி
0: நன்றி மீண்டும்
1: நன்றி எனக்காக இந்த இயக்கிய ரசிக்கிறவர்களுக்காகவும் இந்த பாடலை
0: கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட சேர்ந்து நானும் கேட்போம் வேண்டிய அருமையான பாடலாம் போட்டு கேட்டு நாமளும் கேட்போம் நன்றி ராதாகிருஷ்ணன் மீண்டும் சந்திப்போம்
1: நன்றி.

0: ராகங்கள் கலிய நேரம் 1:36 நிமிடம், ஐக்கியராட்சியத்தில் 12:36 நிமிடம், கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 7:36 நிமிடம், தமிழகம் மற்றும் தாயக நேரம் பிற்பகல் 5:06 நிமிடம். இணைப்பிலே வந்திருக்கிற சசிகலா, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கிறோம் சசிகலா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நலம்.
0: பாடசாலையில முடிச்சு வந்துட்டீங்களா?
1: பாடசாலை முடிவு வந்து சமைத்துக் கொண்டிருக்கிறேன்.
0: ஓ, உங்களுக்கு இரவு சாப்பாட்டுக்கு நேரம் ஆகிவிட்டது, அப்படித்தானே?
1: ஓம் ஐயா.
0: ஆ, சரி. அப்ப என்ன சொல்ல இன்னைக்கு உங்களோட ஊர் இன்னைக்கு?
1: எங்க ஊரு இப்போ கால பகுதி விசாகப்பூசம் காலம் எல்லாம் மழைக்காலம்.
0: ஆ, தொடர்ந்து மழைதான்.
1: தொடர்ந்து மழை, அடமழை.
0: அடமழை ஆனா வெள்ளம் போடாத என்ன?
1: எங்க ஊர்ல வெள்ளம் போடாதுங்க ஐயா.
0: வெள்ளம் ஓடி விடும்,
1: வடிந்து ஓடக்கூடிய ஏற்பாடுகள்லாம் இருக்கு
0: தானே. உங்களுக்கு ஆறுகள் குளங்கள் எல்லாம் வெள்ளக்காரன் அந்த காலங்களே அழகா வட்டி வச்சுட்டு போயிட்டார்கள் என்ன?
1: ஓம் ஐயா.
0: ஆனா ரத்தினபுரியில மண்சரி வர்றது வருமா?
1: மண்சரி வரும் ஐயா, மண்சரி வரும்.
0: மண்சரி வராதா?
1: வரும் ஐயா, மண் சரி வரும்.
0: மண் சரி வரும். ஓ, அப்ப நீங்க இருக்கிறதுக்கு வீட்டுக்கு பக்கத்துல மலையில இருக்கு, மலையில இருந்து மண் சரி வருமா?
1: அதெல்லாம் வராது ஐயா.
0: அந்த அந்த அவ்வளவு
1: நல்லவங்க இருந்தா அப்படியும் வராது.
0: நல்லவங்க இருந்தா வராது. ஓ, அப்படியா? நாங்க எல்லாரும் நலமா இருக்கிறோம். எல்லாரும் நாங்க எல்லாம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு இப்ப ஒன்று நான் 38 நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வளமை போல பொறுமையாக வந்து 10 மணிக்கு சாப்பிட சரியா இருக்கும். ஒரே சாப்பாடு தானே? இரவுக்கும் சேர்த்து பகலுக்கும் சேர்த்து ஒரே அடியா சாப்பிட்டா பிரச்சனை முடிஞ்சது.
1: என்ன ஒரு சேமிப்பு
0: சொல்லுங்க.
1: படுக்கிறதுக்கு 6 அடி இடம், உடுத்துறதுக்கு 1 சான் உடை, இதுதான் வாழ்க்கை.
0: அதான் 6 அடி என்ன, 6 அடி வண்ணிய சொந்தமடா. ஒரு பாட்டு இருக்கு,
1: 6 அடி சுவருதான் ஆசையை தடுக்குமா?
0: வாழ்க்கைன்றது அப்படிதான், 6 ஆசை, பேராசை, பெருமாசை.
1: பேராசை
0: பெரு நட்டம், மனபடியா வந்து நாம ஆசைப்படாமல் இருக்கிறத வச்சுக்கொண்டு சிறப்பாக நம்ம காலத்தை அப்படியே ஓட்டிக்கொண்டிருக்க வேணும்.
1: என்ன கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வோம்.
0: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறான் ஞான தங்கமே. மனபடியா வந்து மனந்தான் இல்லாம என்ன வாயுரித்து படுப்பவரும் வாய் உதர்ந்து தூங்குகிறார், வஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலூர் அமைதி இல்லை. எப்படி பாடல்கள் எல்லாம் அந்த காலங்களில் எல்லாம் அனுபவித்து பாடியிருக்கிறார்கள் என்ன?
1: தத்துவ பாடல்கள், கருத்து பொதிந்த பாடல்கள். போது அந்த காலத்து இடைக்காலத்து பாடல்களை அடித்துக் கொள்ளவே முடியாது.
0: ஆமாம். சரி, நல்லது. இப்ப என்ன தர போறீங்க அன்னைக்கு?
1: நீங்கள் மீண்டும் நினைவு கூர்ந்து விட்டீர்கள். இந்த தருணத்தில் அன்பிக்குரிய எங்களுடைய நேயராகவும் அதே தருணத்தில் ஒரு ஆசிரியராகவும் பணியாற்றி இருந்திருக்கும் எங்களுடைய அன்பு உறவுக்கு, அமுதவள்ளி அம்மாவுக்கு இந்த நேரத்தில் என்னை பாராட்டியமைக்காக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா. அவர்கள் நீண்ட ஆயுளோடும் நலமான ஆரோக்கியத்தோடும் சீரும் சிறப்புமாக நோய் நொடியற்ற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டுமென இறைவனிடம் நான் வேண்டிக் கொள்கின்ற தருணத்தில் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நன்றி, என்னை வாழ்த்தியமைக்காக
0: பாராட்டி இருந்தார்கள், மிக சிறப்பாக பாடினீங்க, இனிமையான குரல், அருமையான பாட்டுன்னு சொல்லி பாராட்டி இருந்தார்கள்.
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா. சரி, இன்று உங்களுக்கு ஒரு கவிதையோடு களமிறங்கியிருக்கிறேன்.
0: கவிதையோடு களமிறங்க எடுத்து வாருங்கள், கேட்போம்.
1: கவிதையும் பாடலுமாக வந்திருக்கிறேன். எதை தருவது?
0: முதல்ல கவிதையை கொடுங்க, முதல்ல கவிதையை கொடுங்க.
1: சரி ஐயாவின், ஒரு நிமிடம் தாருங்க. என்னுடைய தலைப்பு தூண்டில் மீனின் துடித்திடும் கனவுகள். 20 வயதில் இலக்கியங்கள் பேசிய காதலால் 30 தாண்டும் முன் முடித்து வைத்தார் திருமணத்தை. நிம்மதியாய் நீ வாழ்வாய் என புத்தியுள்ள மனிதரெல்லாம் சித்தரான கதை சீக்கிரம் புரிய பக்தி கொண்டு அலையும் மனிதரில் நானும் ஒருவனாய். அங்கேயே வாங்கியிருப்பேன் அவசரப்படாமல், நியாய விலைகளைதனில் நிம்மதி கிடைக்கும் என்றார். அங்கேயே வாங்கியிருப்பேன் அவசரப்படாமல், நியாய விலைகளைதனில் நிம்மதி கிடைக்கும் என்றார். வார கூலியை வருமுன் தொலைத்தேன் மலிவு விலை மது கடைதனில் மன நிம்மதி கிடைக்கும் என்று. வார கூலியை வரும் முன் தொலைத்தேன் மலிவு விலை மது கடைதனில் மன நிம்மதி கிடைக்கும் என்று. உலகம் பெரிது உள்ளங்கையில் என்றாலும் நிம்மதி சிறிதேனும் சிந்தையில் இல்லையே. உலகம் பெரிது உள்ளங்கையில் என்றாலும் நிம்மதி சிறிதேனும் சிந்தனையில் இல்லையே. தூண்டியும் விட்டார் தூண்டிலும் இட்டார், தூண்டியும் விட்டார் தூண்டியும் விட்டார். நிம்மதி புழுவை நித்தமும் அதில் மாட்டி, நிம்மதி புழுவை நித்தமும் அதில் மாட்டி. 1000 கனவுகள் அடங்கி துடிக்க புழுவே, 1000 கனவுகள் அடங்கி துடிக்க புழுவே. நிம்மதி என உனை சேர்ந்த பாவத்திற்கு, நிம்மதி என உனை சேர்ந்த பாவத்திற்கு, உன்னோடு நானும் சேர்ந்தேன் இந்த உலகிற்கு பாடமாய், உன்னோடு நானும் சேர்ந்தேன் இந்த உலகிற்கு பாடமாய். நன்றி ஐயா.
0: நன்றி, அருமையான சிறப்பான கவிதை, வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா. பாடல் பாட போகிறேன். காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே, காற்றில்

0: நன்றி ஐயா.
1: அருமை, மிகச் சிறப்பாக இனிமையான ஒரு பாடலை தந்தமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அப்ப என்ன பாடல் கேட்கலாம்?
0: பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல் ஏதாவது போடுங்க ஐயா.
1: சரி, கடந்த சிறப்பு தங்க நன்றிகள் அன்புக்குரிய சசிகலா. மீண்டும் நாளை நிகழ்வு இருக்காது, வள்ளிக்கிழமை சந்திப்போம். இன்றைய பொழுது, மாலை பொழுது, இனிய பொழுது அமையட்டும். அன்புக்குரிய தாசுக்கு வணக்கம் சொல்லிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஐயா, நன்றி.

0: சத்தியம் நீவே ஜீவன் இயேசையா.
1: தென்னிந்தியாவின் மிகப்பெரிய புனித பாடல் அன்புக்குரிய பாலன் லண்டனிலிருந்து விரும்பி கேட்ட பாடல் காற்றிலே ஒலித்தது. அடுத்து வருகிற பாடல் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் விரும்பி கேட்ட பாடல் காற்றிலையில் பாடல் கேட்போம்.

இருந்தது. அன்னமிட வயல் இருந்ததே, வயல் முழுவதும் கதிர் இருந்தது. கதிர் கொத்திட கிளி வந்ததே, கிளிகள் பாடும் பாட்டு இருந்ததே. அன்னா

ஒரு கண்ணுகள் அங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே. நாடெங்கும் மதில்கள் இல்லையே, நடைவெளி இடைவெளி நூறு இருந்தது, நாலும் மணி பூவிருந்தது, நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்தது. அன்று

அருமையான ஒரு பாடல், நமது பழைய நினைவுகளை அப்படியே கண்மண் கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு பாடலை அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அந்த நாடு எங்கே தேடுவோம் நிறைவடைகிறது. இன்றைய வெள்ளம் கலந்த ராகங்கள் கலைநேரம் 1:59 நிமிடம் ஆகிறது. அக்கிராட்சத்தில் 12:59 நிமிடம், கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 7:59 நிமிடம், 8 ஆகிறது. தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 5:30 நிமிடம். மீண்டும் வெள்ளிக்கிழமை உள்ளங்காவந்த ராகத்தில் நேர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி வெளிவருவதோடு, இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வெள்ளிக்கிழமை மீண்டும் சந்திக்கும் வரை வானிலையில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சரவணையூர் விசு செல்வராஜா. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம்.

0: நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்று இன்னும் ஒரு புதிய நிகழ்வோடு உங்களை வானொலியில் சந்திப்பதையும் மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருகிறது.
1: எனக்கு பிடித்த பாடல்
0: நிகழ்ச்சியில் புதிய பழைய பாடல்களை நேயர்கள் கேட்கலாம். வருகிற பாடல் அண்மையில் வெளிவந்த பிகில் திரையில் இருந்து சிங்கப்பெண்ணே. இந்த பாடல் பெண்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் மன வலிமையையும் ஊட்டக்கூடிய பாடல். பாடலை கேட்போம்.

பூமியோட பாவங்கள் திமிரோட சீருங்கள் வாருங்கள் பாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம் இனிமேல்

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் அயோக்கியா திரையிலிருந்து. கண்ணே கண்ணே உன்னை தூக்கி காணா தூரம், காட்டு ஜீவன் போல தாவி ஆசை எல்லாம் கைக்கட்டா.

0: சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி நிகழ்ச்சியில் தொடரும் புதிய பாடல். திரையில் இருந்து கிப்கூப் தமிழாவின் இசையில் வருகிறது பாடல். பாடலை கேட்போமா?
1: பாடான்ற

0: தானே நம்மளே சேவ் பண்ணணும். இப்ப நம்ம வாட்டர் சேவ் பண்றோம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, எப்போ பாட்டில்ல தண்ணிய போட்டு விற்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே கோமலருக்கு ஒரு கனவு
1: விளையாண்டாங்க.
0: இல்ல மச்சா, அது போன்ல பேசினா ஒரு ஃபீலே வர மாட்டேங்குது. அதான் நேர்ல பார்த்து அவ கண்ண பத்தி பத்தி ஷாக் அடிச்சு. இன்ன வயசுல ஒரு ஏரியில குளிப்போம்ல.

0: அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நம்ம விட்டு பிள்ளை திரையிலிருந்து இமானின் இசையில் அனிருத் மற்றும் நீட்டி மோகனின் குரலில் வருகிறது. இந்த காந்த கண்ணளி பாடலை கேட்போம்.
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் புதிய பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல் காப்பான் திரையில் இருந்து விண்ணில் விண்மீன் ஆயிரம், வானம் ஒன்று, மண்ணில் பூக்கள் ஆயிரம், பூமி ஒன்று பாடலை கேட்போம்.

இது சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வருகின்ற எனக்கு பிடித்த பாடல் கடாரம் கொண்டான் திரையில் இருந்து வருகிறது. காலம் கொண்ட பலம் கொண்ட சுயம் கொண்டான் வீரம் கொண்டான் இது பாடல்.

ரேடியோ சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். பிடித்த பாடல் இதோ நேர்கொண்ட பார்வை திரையில் இலைகளின் கோலங்களில் ஜுவன் சங்கர் ராஜாவின் இசையில் வருகிறது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். தொடர்கின்ற அடுத்த பாடல் என்னை நோக்கி பாயும் தொட்டா திரையிலிருந்து தாமரையின் கவிவரிகளில் சிற்றீராம் குரலில் வருகிறது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அடுத்த பாடல் என்ன மாயமோ ஆதித்யா வர்மா திரையில் இருந்து ஒலிக்கும் பாடல்.

ரேடியோ சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலியின் நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வெண்ணிலா கபடி குழு டண்டு திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

இது சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். வெற்றியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் வெள்ளவையை பூக்களையே. ஜிவி பிரகாஷ் இசையில், சைந்தவியின் குரலில், யுக பாரதியின் வரிகளில் வருகிற பாடல் இதோ. நேயர்கள், சர்வதேச தமிழ் வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அண்மையில் வெளியாகிய தர்பார் திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்வு. மீண்டும் ஒரு நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் வானொலியில் வருகிறது மறக்கமா நெஞ்ச. நிலமா நாங்கள் கிளையகத்தின் நிலம். அடுத்து வரும் 2 மணி நேரத்துக்கு உங்கள் உள்ளம் கவர்ந்த நெஞ்சம் மறக்காத பாடல்கள் உங்களுக்காக காற்றலையில் வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் இது. அவன்தான் மனிதன் திரையில் இருந்து டிஎம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கும் பாடல். மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நிலைக்கும் ஒன்று.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறக்குமா. நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் இது. உத்தமன் திரையில் இருந்து பி. சுசிலா மற்றும் டி. எம். சௌந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: தலைவர் காடி காதல் சொல்லுவா.
1: நாளை நாளை என்றிருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன்,
0: தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து.

நிகழ்ச்சி அலங்கரிக்க வருகிற பாடல் அலைப்பாய்தி திரையில் இருந்து ஒருவன் ஜாசிக்கிறான் சுவர்ணலதாவின் குரலில் வருகிறது. பாடலை கேட்போம்.

0: டாக்டர் சக்தி செல்வராஜ் MMC மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் குரூப் போட வந்தாங்க.
1: அவர் எல்லாரும் அட்ட கேம்ப்லிங் மாறி போயிருந்தோம்.
0: நிச்சயமா போயிட்டு
1: எல்லாரும் பயபக்திக்கு

நீங்கள் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் உயர்ந்த உள்ளம் திரையில் இருந்து ஒலிக்கிறது. பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்களின் குரலில் இதோ பாடல் ஒலிக்கிறது.

ஓடிக்கே இருக்கும் பாடல் இது. நாங்கள் திரையில் இருந்து சோனலதாவின் குரலின் பாரடி கிளியே பாசமலர்களே இளையராஜாவின் இசையில் வரும் பாடல் மறக்கமா நெஞ்சம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகிறது. பாடலை கேட்போம்.

நீங்கள் மறக்கும் நெஞ்சமாக கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அம்பிகாவதி திரையில் இருந்து வரும் பாடல். கண்ணிலே இருப்பதென்ன, பானுமதி அவர்களின் குரலில் வரும் பாடல் இது.

கம்மி இனிக்கிறதா, இசை இனிக்கிறதா, பாடல் ஆசிரியர் கைவண்ணமா, அல்லது பாடகர் குரலா, பாடகியின் குரலா, இதுதான் இனிக்கிறது. பெற்ற மகனே விட்டு அன்னை திரையிலிருந்து வரும் பாடல், பி. சுசிலா மற்றும் எம். எம். ராஜா குரலில் மறக்குமா நெஞ்சம்.

பாடல்கள் காலத்தால் அழியாதவை. எக்காலத்தில் கேட்டாலும் திகட்டாத பாடல்கள் உங்கள் நெஞ்சத்தை மகிழ்விக்க நெஞ்சம் மறக்குமா? நிகழ்ச்சியில் அற்புதமான கருத்தெல்லாம் மிக்க பாடல்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் இன்னும் ஒரு பாடல் இது, வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையை, எம் எம் ராஜாவின் குரலில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நெஞ்சம் மறக்குமா நிகழ்வில் நீங்கள் கேட்டு ரசிக்கும் ஒவ்வொரு பாடலும் மனதில் நின்று நிலைத்திருக்கும். அப்படியான பாடல்களில் இன்னும் ஒரு பாடல் வாராதிருப்பாளோ வண்ண மலர்கன்னி, அவள் பாடலை கேட்டு பாருங்கள்.

நேயர்கள் மறக்குமா நெஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து ஒழிப்பது தங்கமெல்லி ரகசியம். திரையிலிருந்து பி சுசிலாவின் குரலில் வரும் பாடல் நிகழ்ச்சியில் தொடர்கிறது.

அடுத்து என்ன பாடல் என்று அவளாக இருக்கிறீர்களா? வரும் பாடல் மணாளனி மங்கையின் பாக்கியம் திரையில் இருந்து ஒலிக்க இருக்கிறது. எழில் தரும் ஜோதியை மறந்திடுவேனா, இக மதில் நானே பிறந்திடுவேனா, கனிந்திடும் என்னாலுமே கண்ணான என் ராஜா. பாடலை கேட்போமா?

இணைந்திருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். மறக்கமா நெஞ்சம் நிகழ்வோடு நிகழ்வில் தொடரும் பாடல் யமுனா ராணி அம்மாவின் இனிய குரலில் இனிய பாடல் சித்திரத்தில் பெண்ணெழுதி. பாடலை கேட்போமா?

நேயர்கள் இணைந்திருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். மறக்கமா நெஞ்சம் நிகழ்வோடு நிகழ்வில் தொடரும் பாடல் யமுனா ராணி அம்மாவின் இனிய குரலில் இனிய பாடல் சித்திரத்தில் பெண்ணெழுதி. பாடலை கேட்போமா?

0: மறக்கமா நெஞ்சம் இந்நிகழ்ச்சி அடுத்த பாடல் தங்கப்பதுமை பிதையிலிருந்து ஆரம்பமாவது. பெண்ணுக்குள்ளே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் கவி வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் சி.எஸ். ஜெயராமன் குரலில் ஒலிக்கின்ற பாடல் கேட்டு பாருங்கள்.
1: ஈடற்ற பட்டினியின் இன்பத்தை கொன்றவண்ணா அவள் இதயத்தில்

ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவனாடி அட

0: அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: அத்தான் உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தா. என் மீது உண்மையாக அன்பு இருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள். யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தான்.
0: அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நட

கொன்றவன் அங்கே நடப்பானோ ஞான பெண்ணே, துன்பத்தை கட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே, சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே. ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே.

0: 모르겠다. 아님들 참 그러지.
1: இளவரசி, நான் திரும்பும் வரை என் கணவனுக்கு எந்தவித ஆபத்தும் நேராது என்று வாக்களித்தீர்களே, எங்கே என் கணவனின் கண்கள்? அவர் கண்களை பறித்தது யார்?
2: நீங்களாவது சொல்லுங்கள் அத்தா, உங்கள் கண்களை பறித்தது யார் சொல்லுங்கள்.
1: நீதி கேட்கிறேன், குடும்பத்தை தீர்க்கிறேன்.
3: கொடுத்தவனே

0: நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா?
1: சிங்காரம் கட்டு சிறைப்பட்டு

மறக்குமா நெஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வருகிற பாடல் இது. சின்ன கவுண்டர் திரையிலிருந்து முத்துமணி மாலை. தொட்டு தாளாட்ட வருகிறது பாடல், கேளுங்கள்.

நேயர்கள் மறக்கமா நெஞ்சம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல் எங்க ஊரு காவல்காரன் திரையில் இருந்து பி சுசிலாவின் குரலில் ஒலிக்கிறது. ஆசையிலே பாத்தி கட்டி

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நேயர்கள் மறக்குமா நெஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வருகிற பாடல் இது. இளையராஜாவின் இசையில் சொர்ணலதாவின் இனிமையான குரலில் மாலையில் ஜாரோ மெனதோடு பேச, இதோ பாடல் கேளுங்கள்.

நெஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். மறக்காத இன்னும் ஒரு பாடல், இது 1974 தீர்க்க சுமங்கலி திரையில் இருந்து. மல்லிகை என் மன்னன் மயங்கும், இந்த பாடலை கேட்டு மயங்காதவர்கள் யாருண்டு?

இயக்கமான நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிற பாடல் இதய கமலம் திரையிலிருந்து மகாதேவனின் இசையில் சுசிலா அவர்களின் இனிமையான குரலில் ஒலிக்கிறது. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. பாடலை கேட்போமா நேர்களே? இதோ பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலியில் நேயர்கள் மறக்கமா நெஞ்சம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல் இது. பயணங்கள் முடிவதில்லை திரையிலிருந்து இளையராஜாவின் இசையில் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் வரும் பாடல் இது. மணியோசை கேட்டு எழுந்து

நிகழ்ச்சியில் அடுத்து தொடரும் பாடல் இந்த உலகத்தில் நமக்கு யாரும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தும் பாடல். பந்தி போட்டு பரிமாற பச்சை இலை வெட்டி வெட்டி உண்ட பின்னே அறிவாரோ எச்சில் இலை குப்பை தொட்டி. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி.

தெரிஞ்சுக்கிட்டு உலக தெரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி நிகழ்ச்சியில் தொடர்கிற அடுத்த பாடல் இது கே ஜே ஜேசுதாஸ் குரலில்.

நிகழ்ச்சியில் தொடர்கிற பாடல் சலங்கை ஒளி திரையிலிருந்து. மௌனமான நேரம் ஜானகி அம்மா அவர்களின் குரலில் ஒலிக்கிறது, கேளுங்கள்.

என்ன நேர்களே, மறக்கமா நெஞ்சம் உங்கள் நெஞ்சத்தை கவர்ந்தது. இன்றைய மறக்கமா நெஞ்சம் மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பி தந்திருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னொரு மறக்கமா நெஞ்சம் நிகழ்வில் நேர்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச தமிழ் வானொலியுடன் இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்று இன்னும் ஒரு புதிய நிகழ்வோடு உங்களை வானொலியில் சந்திப்பதையும் மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருகிறது.
1: எனக்கு பிடித்த பாடல்
0: நிகழ்ச்சியில் புதிய பழைய பாடல்களை நேயர்கள் கேட்கலாம். வருகிற பாடல் அண்மையில் வெளிவந்த பிகில் திரையில் இருந்து சிங்கப்பெண்ணே. இந்த பாடல் பெண்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் மன வலிமையையும் ஊட்டக்கூடிய பாடல். பாடலை கேட்போம்.

Bob.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் அயோக்கியா திரையில் இருந்து. கண்ணே கண்ணே உன்னை தூக்கி காணா தூரம், காட்டு ஜீவன் போல தாவி ஆசை எல்லாம் கைக்கட்டா.

0: சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி நிகழ்ச்சியில் தொடரும் புதிய பாடல். திரையில் இருந்து கிப்கூப் தமிழாவின் இசையில் வருகிறது பாடல். பாடலை கேட்போமா?
1: பாடான்ற

0: ஆளு மேல நீ ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டா களி அத்தனும்.
1: சந்தேகம்ன்றது மாஞ்சா மாதிரி மச்சி, அதை மட்டும் போட்டுறாத.

0: அழிஞ்சிடுச்சாமே.
1: என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
2: ராஜபாளைய நாய் கூட அழிய போதாமே. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
1: சின்ன வயசுல ஒரு ஏரியில குளிப்போம்ல, போலாண்டா?
3: அது மாதிரி தான் நடந்து போயிருக்கிறோம்.

0: பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நம்ம வீட்டு பிள்ளை திரையிலிருந்து இமானின் இசையில் அனிருத் மற்றும் நீட்டி மோகனின் குரலில் வருகிறது. இந்த காந்த கண்ணளி பாடலை கேட்போம்.
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் புதிய பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல் காப்பான் திரையிலிருந்து விண்ணில் விண்மீன் ஆயிரம், வானம் ஒன்று, மண்ணில் பூக்கள் ஆயிரம், பூமி ஒன்று பாடலை கேட்போம்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வருகின்ற எனக்கு பிடித்த பாடல் கடாரம் கொண்டான் திரையில் இருந்து வருகிறது. காலம் கொண்ட பலம் கொண்ட சுயம் கொண்டான் வீரம் கொண்டான் இதோ பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். பிடித்த பாடல் இதோ நேர்கொண்ட பார்வை திரையில் இலைகளின் கோலங்களில் ஜுவன் சங்கர் ராஜாவின் இசையில் வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். தொடர்கின்ற அடுத்த பாடல் என்னை நோக்கி பாயும் தொட்டா திரையிலிருந்து தாமரையின் கவி வரிகளில் சிற்றீராம் குரலில் வருகிறது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அடுத்த பாடல் என்ன மாயமோ ஆதித்யா வர்மா திரையில் இருந்து ஒலிக்கும் பாடல்.

பேசு தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வன்னிலா கபடி குழு டண்டு திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

பரவி சுத்தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். வெற்றியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் வெள்ளுவையை பூக்களையே. ஜிவி பிரகாஷ் இசையில், சைந்தவியின் குரலில், யுக பாரதியின் வரிகளில் வருகிற பாடல் இதோ. நேயர்கள், சர்வதேச தமிழ் வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அண்மையில் வெளியாகிய தர்பார் திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

அமைத்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்வு. மீண்டும் ஒரு நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் வானொலியில் வருகிறது மறக்கமா நெஞ்ச. நிலமா நாங்கள் கலையகத்தின் நிலம். அடுத்து வரும் 2 மணி நேரத்துக்கு உங்கள் உள்ளம் கவர்ந்த நெஞ்ச மறக்காத பாடல்கள் உங்களுக்காக காற்றலையில் வருகிறது. கேட்டு மகிழுங்கள்.

நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் இது. அவன்தான் மனிதன் திரையில் இருந்து டிஎம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கும் பாடல். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் ஒன்று.

நிலைகள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறக்குமா. நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் இது. உத்தமன் திரையில் இருந்து பி. சுசிலா மற்றும் டி. எம். சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

அடுத்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகிற பாடல் அலைப்பாய்தி திரையில் இருந்து எவனு ஒருவன் யாசிக்கிறான், சுவர்ணலதாவின் குரலில் வருகிறது. பாடலை கேட்போம்.

0: டாக்டர் சக்தி செல்வராஜ் எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்
1: போயிட்டு
0: எல்லாரும்
1: பயப்படுத்திட்டு போயிட்டு
0: எப்ப

கேட்கிறீர்கள், மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் உயர்ந்த உள்ளம் திரையிலிருந்து ஒலிக்கிறது. பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்களின் குரலில் இதோ பாடல் ஒலிக்கிறது.

வேடிக்கை இருக்கும் பாடல் இது. நாங்கள் திரையில் இருந்து சோனலதாவின் குரலின் பாரடி கிளியே பாசமலர்களே இளையராஜாவின் இசையில் வரும் பாடல் மறக்கமா நெஞ்சம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகிறது. பாடலை கேட்போம்.

நேயர்கள் மறக்கும் நெஞ்சமா கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அம்பிகாவதி திரையில் இருந்து வரும் பாடல். கண்ணிலே இருப்பதென்ன பானுமதி அவர்களின் குரலில் வரும் பாடல் இது.

தம்மில் இனிக்கிறதா, இசை இனிக்கிறதா, பாடல் ஆசிரியர் கைவண்ணமா அல்லது பாடகர் குரலா, பாடகியின் குரலா, எதுதான் இனிக்கிறது? பெற்ற மகனே விட்டு அன்னை திரையிலிருந்து வரும் பாடல், பி சுசிலா மற்றும் எம் எம் ராஜா குரலில், மறக்குமா நெஞ்சம்.

பாடல்கள் காலத்தால் அழியாதவை. எக்காலத்தில் கேட்டாலும் திகட்டாத பாடல்கள் உங்கள் நெஞ்சத்தை மகிழ்விக்க நெஞ்சம் மறக்குமா? நிகழ்ச்சியில் அற்புதமான கருத்தெல்லாம் மிக்க பாடல்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் இன்னும் ஒரு பாடல் இது, வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையை, MM ராஜாவின் குரலில்.

சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நெஞ்சம் மறக்குமா நிகழ்வில் நீங்கள் கேட்டு ரசிக்கும் ஒவ்வொரு பாடலும் மனதில் நின்று நிலைத்திருக்கும். அப்படியான பாடல்களில் இன்னும் ஒரு பாடல் வாராதிருப்பாளோ வண்ண மலர்கன்னி, அவள் பாடலை கேட்டு பாருங்கள்.

நேயர்கள் மறக்குமா நெஞ்சம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து ஒழிப்பது தங்கமேலி ரகசியம். திரையிலிருந்து பி. சுசிலாவின் குரலில் வரும் பாடல் நிகழ்ச்சியில் தொடர்கிறது.

அடுத்து என்ன பாடல் என்று ஆவலாக இருக்கிறீர்களா? வரும் பாடல் மணாளனி மங்கையின் பாக்கியம் திரையிலிருந்து ஒலிக்க இருக்கிறது. எழில் தரும் ஜோதியை மறந்திடுவேனா, இக மதில் நானே பிரிந்திடுவேனா, கனிந்திடும் என்னாலுமே கண்ணான என் ராஜா பாடலை கேட்போமா?

கேட்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். மறக்கணா நெஞ்சம் நிகழ்வோடு நிகழ்வில் தொடரும் பாடல் யமுனா ராணி அம்மாவின் இனிய குரலில் இனிய பாடல் சித்திரத்தில் பெண் எழுதி. பாடலை கேட்போமா?

கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். மறக்கணா நெஞ்சம் நிகழ்வோடு நிகழ்வில் தொடரும் பாடல் யமுனா ராணி அம்மாவின் இனிய குரலில் இனிய பாடல் சித்திரத்தில் பெண்ணெழுதி. பாடலை கேட்போமா?

0: நெஞ்சம் இந்நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தங்கப்பதுமை பிதையிலிருந்து ஆரம்பமாவது. பெண்ணுக்குள்ளே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் கவி வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் CS ஜெயராமன் குரலில் ஒலிக்கின்ற பாடல் கேட்டு பாருங்கள்.
1: அவள் இதயத்தில் கொந்தளித்த எண்ணத்தை கொன்றவனா, வாழ தகுந்தவளை வாழாமல் வைத்துவிட்டு வாழும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவனா. அந்த கொலைகளுக்கே ஆளாகி இருந்து விட்டேன், இனி எந்த கொலை செய்தாலும்

ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி

0: அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: அத்தான் உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தா. என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள். யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தான்.
0: அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே.

0: இளவரசி, நான் திரும்பும் வரை என் கணவனுக்கு எந்தவித ஆபத்தும் நேராது என்று வாக்களித்தீர்களே, எங்கே என் கணவனின் கண்கள்? அவர் கண்களை பறித்தது யார்?
1: நீங்களாவது சொல்லுங்கள் அத்தா, உங்கள் கண்களை பறித்தது யார் சொல்லுங்கள். நீதி கேட்கிறேன், குடும்பை தீர்க்கிறேன்.
2: கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும்

0: நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா?
1: சிங்காரம் கட்டு சிறை

நீங்கள் மறக்குமா நெஞ்சம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வருகிற பாடல் இது. சின்ன கவுண்டர் திரையிலிருந்து முத்துமணி மாலை தொட்டு தாளாட்ட வருகிறது பாடல், கேளுங்கள்.

நேயர்கள் மறக்கமா நெஞ்சம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல் எங்க ஊரு காவல்காரன் திரையில் இருந்து பி சுசிலாவின் குரலில் ஒலிக்கிறது. ஆசையிலே பாத்தி கட்டி.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நேயர்கள் மறக்குமா நெஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வருகிற பாடல் இது. இளையராஜாவின் இசையில் சொர்ணலதாவின் இனிமையான குரலில் மாலையில் ஜாரோ மனதோடு பேச, இதோ பாடல் கேளுங்கள்.

நெஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்காத இன்னும் ஒரு பாடல். இது 1974 வந்த தீர்க்க சுமங்கலி திரையில் இருந்து மல்லிகை என் மன்னன் மயங்கும். இந்த பாடலை கேட்டு மயங்காதவர்கள் யாருண்டு?

மறக்கமான ஜெம் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிற பாடல் இதய கமலம் திரையிலிருந்து மகாதேவனின் இசையில் சுசிலா அவர்களின் இனிமையான குரலில் ஒலிக்கிறது.

சர்வதேச தமிழ் வானொலியில் நேயர்கள் மறக்கமா நெஞ்சம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்த வருகிற பாடல் இது. பயணங்கள் முடிவதில்லை திரையிலிருந்து இளையராஜாவின் இசையில் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் வரும் பாடல் இது. மணியோசை கேட்டு எழுந்து.

நிகழ்ச்சியில் அடுத்து தொடரும் பாடல் இந்த உலகத்தில் நமக்கு யாரும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தும் பாடல். பந்தி போட்டு பரிமாற பச்சை இலை வெட்டி வெட்டி உண்ட பின்னே அறிவாரோ எச்சில் இலை குப்பை தொட்டி. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி.

தெரிஞ்சுக்கிட்டு உலக தெரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி நிகழ்ச்சியில் தொடர்கிற அடுத்த பாடல் இது கே ஜே ஜேசுதாஸ் குரலில்.

நிகழ்ச்சியில் தொடர்கிற பாடல் சலங்கை ஒலி திரையிலிருந்து. மௌனமான நேரம் ஜானகி அம்மா அவர்களின் குரலில் ஒலிக்கிறது, கேளுங்கள்.

நேர்களே, மறக்கமா நெஞ்சம் உங்கள் நெஞ்சத்தை கவர்ந்தது. இன்றைய மறக்கமா நெஞ்சம் மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பி தந்திருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னொரு மறக்கமா நெஞ்சம் நிகழ்வில் நேர்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச தமிழ் வானொலியுடன் இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்று இன்னும் ஒரு புதிய நிகழ்வோடு உங்களை வானொலியில் சந்திப்பதையும் மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருகிறது.
1: எனக்கு பிடித்த பாடல்
0: நிகழ்ச்சியில் புதிய பழைய பாடல்களை நேயர்கள் கேட்கலாம். வருகிற பாடல் அண்மையில் வெளிவந்த பிகில் திரையிலிருந்து சிங்கப்பெண்ணே. இந்த பாடல் பெண்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் மன வலிமையையும் ஊட்டக்கூடிய பாடல். பாடலை கேட்போம்.

துணிவோடு பார்த்து.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் அயோக்கியா திரையில் இருந்து. கண்ணே கண்ணே உன்னை தூக்கி காணா தூரம், காட்டு ஜீவன் போல தாவி ஆசை எல்லாம் கைகட்டா.

0: சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி நிகழ்ச்சியில் தொடரும் புதிய பாடல். திரையில் இருந்து கிப்கூப் தமிழாவின் இசையில் வருகிறது பாடல். பாடலை கேட்போமா?
1: பாடான்ற

0: ஆளு மேல நீ ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டா களி
1: அத்தனும். சந்தேகம்ன்றது மாஞ்சா மாதிரி மச்சி, அதை

0: தானே நம்மள சேவ் பண்ணணும். இப்ப நம்ம வாட்டர் சேவ் பண்றோம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எப்போ பாட்டில்ல தண்ணிய போட்டு விக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே கோமாளர் கூறும் கனவு
1: விளையாண்டாங்க.
0: இல்ல மச்சா, அது போன்ல பேசினா ஒரு ஃபீலே வர மாட்டேங்குது. அதான் நேர்ல பார்த்து அவ கண்ணை பத்தி பத்தி ஷாக் அடிச்சு. ஒரு ஏரியில குளிப்போம்ல, போலாண்டா.
2: அது மாதிரிதான் நடந்து போயிருக்கிறோம். இங்க பாரு.

0: பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நம்ம வீட்டு பிள்ளை திரையிலிருந்து இமானின் இசையில் அனிருத் மற்றும் நீட்டி மோகனின் குரலில் வருகிறது. இந்த காந்த கண்ணளி பாடலை கேட்போம்.
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் புதிய பாடல்கள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல் காப்பான் திரையில் இருந்து விண்ணில் விண்மீன், ஆயிரம் வானம் ஒன்று, மண்ணில் பூக்கள் ஆயிரம், பூமி ஒன்று பாடலை கேட்போம்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வருகின்ற எனக்கு பிடித்த பாடல் கடாரம் கொண்டான் திரையில் இருந்து வருகிறது. காலம் கொண்ட பலம் கொண்ட சுயம் கொண்டான் வீரம் கொண்டான் இதோ பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். பிடித்த பாடல் இதோ நேர்கொண்ட பார்வை திரையில் இலைகளின் கோலங்களில் ஜுவன் சங்கர் ராஜாவின் இசையில் வருகிறது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். தொடர்கின்ற அடுத்த பாடல் என்னை நோக்கி பாயும் தொட்டா திரையிலிருந்து தாமரையின் கவி வரிகளில் சிறு ஸ்ரீராம் குரலில் வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அடுத்த பாடல் என்ன மாயமோ ஆதித்யா வர்மா திரையில் இருந்து ஒலிக்கும் பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலியின் நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வெண்ணிலா கபடி குழு டண்டு திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். வெற்றியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் வெள்ளவையை பூக்களையே ஜிவி பிரகாஷ் இசையில் சைந்தவியின் குரலில் யுக பாரதியின் வரிகளில் வருகிற பாடல் இதோ. நேயர்கள் சர்வதேச தமிழ் வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அண்மையில் வெளியாகிய தர்பார் திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

அளித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்வு. மீண்டும் ஒரு நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

நிகழ்ச்சிகளே. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் வானொலியில் வருகிறது மறக்கமா நெஞ்ச. நிலமா நாங்கள் கலையகத்தின் நிலம். அடுத்து வரும் 2 மணி நேரத்துக்கு உங்கள் உள்ளம் கவர்ந்த நெஞ்சம் மறக்காத பாடல்கள் உங்களுக்காக காற்றலையில் வருகிறது. கேட்டு மகிழுங்கள்.

நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் இது. அவன்தான் மனிதன் திரையில் இருந்து டிஎம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கும் பாடல். மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நிலைக்கும் ஒன்று.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறக்குமா. நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் இது. உத்தமன் திரையில் இருந்து பி. சுசிலா மற்றும் டி. எம். சௌந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகிற பாடல் அலைப்பாய்தி திரையில் இருந்து எவ்வென ஒருவன் யாசிக்கிறான். சுவர்ணலதாவின் குரலில் வருகிறது. பாடலை கேட்போம்.

0: டாக்டர் சக்தி செல்வராஜ் எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் குரூப்போட வந்தாங்க.
1: அவர் எல்லாரும் அடுத்த கேம்ப்லிங் மாறி போயிருந்தோம்.
0: நிச்சயமா போயிட்டு
1: எல்லாரும் பயபக்தி

அசல் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் உயர்ந்த உள்ளம் திரையிலிருந்து ஒலிக்கிறது. பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்களின் குரலில் இதோ பாடல் ஒலிக்கிறது.

மேற்கே இருக்கும் பாடல் இது. நாங்கள் திரையில் இருந்து சோனலதாவின் குரலில் பாரடி கிளியே பாசமலர்களே இளையராஜாவின் இசையில் வரும் பாடல் மறக்கமா நெஞ்சம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகிறது. பாடலை கேட்போம்.

0: நேயர்கள் மறக்கும் நெஞ்சமா கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அம்பிகாவதி திரையில் இருந்து வரும் பாடல். கண்ணிலே இருப்பது என்ன, பானுமதி அவர்களின் குரலில் வரும் பாடல் இது.
1: இருப்பது என்ன கண்ணிலே,

இனிக்கிறதா, இசை இனிக்கிறதா, பாடல் ஆசிரியர் கைவண்ணமா அல்லது பாடகர் குரலா, பாடகியின் குரலா, எதுதான் இனிக்கிறது? பெற்ற மகனே விட்டு அன்னை திரையிலிருந்து வரும் பாடல், பி சுசிலா மற்றும் எம் எம் ராஜா குரலில், மறக்குமா நெஞ்சம்.

பாடல்கள் காலத்தால் அழியாதவை. எக்காலத்தில் கேட்டாலும் திகட்டாத பாடல்கள் உங்கள் நெஞ்சத்தை மகிழ்விக்க நெஞ்சம் மறக்குமா? நிகழ்ச்சியில் அற்புதமான கருத்தெல்லாம் மிக்க பாடல்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் இன்னும் ஒரு பாடல் இது, வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையை, MM ராஜாவின் குரலில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நெஞ்சம் மறக்குமா நிகழ்வில் நீங்கள் கேட்டு ரசிக்கும் ஒவ்வொரு பாடலும் மனதில் நின்று நிலைத்திருக்கும். அப்படியான பாடல்களில் இன்னும் ஒரு பாடல் வாரா திருப்பாளோ வண்ண மலர்கன்னி, அவள் பாடலை கேட்டு பாருங்கள்.

நேயர்கள் மறக்குமா நெஞ்சம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து ஒழிப்பது தங்கமேலி ரகசியம். திரையிலிருந்து பி சுசிலாவின் குரலில் வரும் பாடல். நிகழ்ச்சியில் தொடர்கிறது.

அடுத்து என்ன பாடல் என்று அவளாக இருக்கிறீர்களா? வரும் பாடல் மணாளனி மங்கையின் பாக்கியம் திரையில் இருந்து ஒலிக்க இருக்கிறது. எழில் தரும் ஜோதியை மறந்திடுவேனா, இக மதில் நானே பிரிந்திடுவேனா, கனிந்திடும் என்னாலுமே கண்ணான என் ராஜா பாடலை கேட்போமா?

இணைந்திருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். மறக்கணா நெஞ்சம் நிகழ்வோடு நிகழ்வில் தொடரும் பாடல் ஜமுனா ராணி அம்மாவின் இனிய குரலில் இனிய பாடல் சித்திரத்தில் பெண்ணெழுதி. பாடலை கேட்போமா?

கேட்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். மறக்கமா நெஞ்சம் நிகழ்வோடு நிகழ்வில் தொடரும் பாடல் யமுனா ராணி அம்மாவின் இனிய குரலில் இனிய பாடல் சித்திரத்தில் பெண்ணெழுதி. பாடலை கேட்போமா?

0: மறுக்கணா நெஞ்சம் இந்நிகழ்ச்சி அடுத்த பாடல். தங்கப்பதுமை பிரேயிலிருந்து ஆரம்பமாவது. பெண்ணுக்குள்ளே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் கவி வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் சி.எஸ். ஜெயராமன் குரலில் ஒலிக்கின்ற பாடல், கேட்டு பாருங்கள்.
1: நீங்கள்

ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவனாடி

0: அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தா. என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள். யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தா.
0: அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அஞ்சினான்.

0: மண்ணுக்குள்ளே அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: உண்மையை கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள்?
0: தவறுக்கும் தவறான தவறை புரிந்து விட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே.

0: இளவரசி, நான் திரும்பும் வரை என் கணவனுக்கு எந்தவித ஆபத்தும் நேராது என்று வாக்களித்தீர்களே, எங்கே என் கணவனின் கண்கள்? அவர் கண்களை பறித்தது யார்?
1: நீங்களாவது சொல்லுங்கள் அத்தா, உங்கள் கண்களை பறித்தது யார் சொல்லுங்கள். நீதி கேட்கிறேன், குடும்பத்தை தீர்க்கிறேன்.
2: கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிரு

0: நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறான், என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா?
1: சிங்காரம் கட்டு

நீங்கள் மறக்குமா நெஞ்சம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வருகிற பாடல் இது. சின்ன கவுண்டர் திரையிலிருந்து முத்துமணி மாலை தொட்டு தாளாட்ட வருகிறது பாடல், கேளுங்கள்.

நேயர்கள் மறக்கமா நெஞ்சம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல் எங்க ஊரு காவல்காரன் திரையில் இருந்து பி சுசிலாவின் குரலில் ஒலிக்கிறது. ஆசையிலே பாத்தி கட்டி.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நேயர்கள் மறக்குமா நெஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வருகிற பாடல் இது. இளையராஜாவின் இசையில் சொர்ணலதாவின் இனிமையான குரலில் மாலையில் ஜாரோ மெனதோடு பேச, இதோ பாடல் கேளுங்கள்.

வணக்கமா நெஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்காத இன்னும் ஒரு பாடல். இது 1974 வந்த தீர்க்க சுமங்கலி திரையில் இருந்து மல்லிகை என் மன்னன் மயங்கும். இந்த பாடலை கேட்டு மயங்காதவர்கள் யாருண்டு?

மறக்கமான நெஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிற பாடல் இதய கமலம் திரையிலிருந்து மகாதேவனின் இசையில் சுசிலா அவர்களின் இனிமையான குரலில் ஒலிக்கிறது. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. பாடலை கேட்போமா நேயர்களே? இதோ பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலியில் நேயர்கள் மறக்கமா நெஞ்சம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல் இது. பயணங்கள் முடிவதில்லை திரையிலிருந்து இளையராஜாவின் இசையில் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் வரும் பாடல் இது. மணியோசை கேட்டு எழுந்து

நிகழ்ச்சியில் அடுத்து தொடரும் பாடல் இந்த உலகத்தில் நமக்கு யாரும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தும் பாடல். பந்தி போட்டு பரிமாற பச்சை இலை வெட்டி வெட்டி உண்ட பின்னே அறிவாரோ எச்சில் இலை குப்பை தொட்டி. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி.

தெரிஞ்சுக்கிட்டு உலக தெரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி நிகழ்ச்சியில் தொடர்கிற அடுத்த பாடல் இது கே ஜே ஜேசுதாஸ் குரலில்.

இந்நிகழ்ச்சியில் தொடர்கிற பாடல் சலங்கை ஒளி திரையிலிருந்து. மௌனமான நேரம் ஜானகி அம்மா அவர்களின் குரலில் ஒலிக்கிறது, கேளுங்கள்.

நம்ம நேர்களை மறக்கமா நெஞ்சம் உங்கள் நெஞ்சத்தை கவர்ந்தது. இன்றைய மறக்குமா நெஞ்சம் மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பி தந்திருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னொரு மறக்குமா நெஞ்சம் நிகழ்வில் நேர்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச தமிழ் வானொலியுடன் இணைந்திருங்கள்.

நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் வானொலியில் வருகிறது மறக்கமா நெஞ்ச. நிலமா நாங்கள் கிளையகத்தின் நிலம். அடுத்து வரும் 2 மணி நேரத்துக்கு உங்கள் உள்ளம் கவர்ந்த நெஞ்சம் மறக்காத பாடல்கள் உங்களுக்காக காற்றலையில் வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் இது. அவன்தான் மனிதன் திரையில் இருந்து டிஎம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கும் பாடல். மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நிலைக்கும் ஒன்று.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறக்குமா. நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் இது. உத்தமன் திரையில் இருந்து பி. சுசிலா மற்றும் டி. எம். சௌந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகிற பாடல் அலைப்பாய்தி திரையில் இருந்து எவ்வளவு ஒருவன் யாசிக்கிறான் சுவர்ணலதாவின் குரலில் வருகிறது. பாடலை கேட்போம்.

0: டாக்டர் சக்தி செல்வராஜ் MMC மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் குரூப் ஓட வந்தாங்க.
1: அவர் எல்லாரும் அடுத்த கேம்ப்லிங் மாறி போயிருந்தோம்.
0: நிச்சயமா போயிட்டு
1: எல்லாரும் பயபக்திக்கு போயிட்டு

நீங்கள் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் உயர்ந்த உள்ளம் திரையில் இருந்து ஒலிக்கிறது. பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்களின் குரலில் இதோ பாடல் ஒலிக்கிறது.

ஒலிக்கே இருக்கும் பாடல் இது. நாங்கள் திரையில் இருந்து சோனலதாவின் குரலில் பாரடி கிளியே பாசமலர்களே இளையராஜாவின் இசையில் வரும் பாடல் மறக்கமா நெஞ்சம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகிறது. பாடலை கேட்போம்.

0: நீங்கள் மறக்கும் நெஞ்சமாக கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அம்பிகாவதி திரையிலிருந்து வரும் பாடல். கண்ணிலே இருப்பதென்ன பானுமதி அவர்களின் குரலில் வரும் பாடல் இது.
1: இருப்பதென்ன கண்ணிலே

இனிக்கிறதா, இசை இனிக்கிறதா, பாடல் ஆசிரியர் கைவண்ணமா அல்லது பாடகர் குரலா, பாடகியின் குரலா, இதுதான் இனிக்கிறது. பெற்ற மகனே விட்டு அன்னை திரையிலிருந்து வரும் பாடல், பி சுசிலா மற்றும் எம் எம் ராஜா குரலில், மறக்குமா நெஞ்சம்.

பாடல்கள் காலத்தால் அழியாதவை. எக்காலத்தில் கேட்டாலும் திகட்டாத பாடல்கள் உங்கள் நெஞ்சத்தை மகிழ்விக்க நெஞ்சம் மறக்குமா? நிகழ்ச்சியில் அற்புதமான கருத்தெல்லாம் மிக்க பாடல்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் இன்னும் ஒரு பாடல் இது, வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையை, MM ராஜாவின் குரலில்.

மிக்க பாடல்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் இன்னும் ஒரு பாடல் இது, வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையை, எம் எம் ராஜாவின் குரலில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நெஞ்சம் மறக்குமா நிகழ்வில் நீங்கள் கேட்டு ரசிக்கும் ஒவ்வொரு பாடலும் மனதில் நின்று நிலைத்திருக்கும். அப்படியான பாடல்களில் இன்னும் ஒரு பாடல், வாரா திருப்பாளோ வண்ண மலர்கன்னி, அவள் பாடலை கேட்டு பாருங்கள்.

நேயர்கள் மறக்குமா நெஞ்சம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ATR பிரான்ஸ். அடுத்து ஒழிப்பது தங்கமெல்லி ரகசியம் திரையிலிருந்து பி சுசிலாவின் குரலில் வரும் பாடல். நிகழ்ச்சியில் தொடர்கிறது.

அடுத்து என்ன பாடல் என்று அவளாக இருக்கிறீர்களா? வரும் பாடல் மணாளனி மங்கையின் பாக்கியம் திரையில் இருந்து ஒலிக்க இருக்கிறது. எழில் தரும் ஜோதியை மறந்திடுவேனா, இக மதில் நானே பிரிந்திடுவேனா, கனிந்திடும் என்னாலுமே கண்ணான என் ராஜா. பாடலை கேட்போமா?

கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். மறக்கமா நெஞ்சம் நிகழ்வோடு நிகழ்வில் தொடரும் பாடல் யமுனா ராணி அம்மாவின் இனிய குரலில் இனிய பாடல் சித்திரத்தில் பெண்ணெழுதி. பாடலை கேட்போமா?

கேட்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். மறக்கமா நெஞ்சம் நிகழ்வோடு நிகழ்வில் தொடரும் பாடல் யமுனா ராணி அம்மாவின் இனிய குரலில் இனிய பாடல் சித்திரத்தில் பெண்ணெழுதி. பாடலை கேட்போமா?

0: மறக்கணும் நெஞ்சம் இந்நிகழ்ச்சி அடுத்த பாடல் தங்கப்பதுமை பிதையிலிருந்து ஆரம்பமாவது. பெண்ணுக்குள்ளே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் கவி வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் CS ஜெயராமன் குரலில் ஒலிக்கின்ற பாடல் கேட்டு பாருங்கள்.
1: ஈடற்ற பட்டினியின் இன்பத்தை கொன்றவண்ணா அவள் இதயத்தில்

ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவனாடி அட

0: மண்ணுக்குள்ளே அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தா. என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள், யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தா.
0: அன்பை

நான் அங்கி நடப்பானோ ஞான பெண்ணே, துன்பத்தை காட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே, சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே. ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.

0: gonna get that. I'm gonna try to get it. I'm done.
1: இளவரசி, நான் திரும்பும் வரை என் கணவனுக்கு எந்தவித ஆபத்தும் நேராது என்று வாக்களித்தீர்களே, எங்கே என் கணவனின் கண்கள்? அவர் கண்களை பறித்தது யார்?
0: நீங்களாவது சொல்லுங்கள் அத்தா, உங்கள் கண்களை பறித்தது யார் சொல்லுங்கள். நீதி கேட்கிறேன், கொடுமை தீர்க்கிறேன்.
2: கொடுத்தவனே

0: நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா?
1: சிங்காரம் கட்டு சிறைப்பட்டு

நேயர்கள் மறக்குமா நெஞ்சம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வருகிற பாடல் இது. சின்ன கவுண்டர் திரையிலிருந்து முத்துமணி மாலை தொட்டு தாளாட்ட வருகிறது பாடல், கேளுங்கள்.

நேயர்கள் மறக்கமா நெஞ்சம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல் எங்க ஊரு காவல்காரன் திரையில் இருந்து பி சுசிலாவின் குரலில் ஒலிக்கிறது. ஆசையிலே பாத்தி கட்டி.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நேயர்கள் மறக்குமா நெஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வருகிற பாடல் இது. இளையராஜாவின் இசையில் சொர்ணலதாவின் இனிமையான குரலில் மாலையில் யாரோ மனதோடு பேச, இதோ பாடல் கேளுங்கள்.

நெஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்காத இன்னும் ஒரு பாடல். இது 1974 வந்த தீர்க்க சுமங்கலி திரையில் இருந்து மல்லிகை என் மன்னன் மயங்கும். இந்த பாடலை கேட்டு மயங்காதவர்கள் யாருண்டோ.

வணக்கமான நிகழ்ச்சியில் அடுத்து வருகிற பாடல் இதய கமலம் திரையில் இருந்து மகாதேவனின் இசையில் சுசிலா அவர்களின் இனிமையான குரலில் ஒலிக்கிறது. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. பாடலை கேட்போமா நேயர்களே? இதோ பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலியில் நேயர்கள் மறக்கமான நெஞ்சம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல் இது. பயணங்கள் முடிவதில்லை திரையிலிருந்து இளையராஜாவின் இசையில் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் வரும் பாடல் இது. மணியோசை கேட்டு எழுந்து.

0: நிகழ்ச்சியில் அடுத்து தொடரும் பாடல் இந்த உலகத்தில் நமக்கு யாரும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தும் பாடல். பந்தி போட்டு பரிமாற பச்சை இலை வெட்டி வெட்டி உண்ட பின்னே அறிவாரோ எச்சில் இலை குப்பை தொட்டி. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி.
1: உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகு.
0: நிகழ்ச்சியில் அடுத்து தொடரும் பாடல் இந்த உலகத்தில் நமக்கு யாரும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தும் பாடல். பந்தி போட்டு பரிமாற பச்சை இலை வெட்டி வெட்டி உண்ட பின்னே அறிவாரோ எச்சில் இலை குப்பை தொட்டி.

தெரிஞ்சுக்கிட்டு உலக தெரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி நிகழ்ச்சியில் தொடர்கிற அடுத்த பாடல் இது கே ஜே ஜி.

நிகழ்ச்சியில் தொடர்கிற பாடல் சலங்கை ஒளி திரையிலிருந்து. மௌனமான நேரம் ஜானகி அம்மா அவர்களின் குரலில் ஒலிக்கிறது, கேளுங்கள்.

என்ன நேர்களே, மறக்கமா நெஞ்சம் உங்கள் நெஞ்சத்தை கவர்ந்தது. இன்றைய மறக்கமா நெஞ்சம் மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பி தந்திருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னொரு மறக்கமா நெஞ்சம் நிகழ்வில் நேர்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச தமிழ் வானொலியுடன் இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்று இன்னும் ஒரு புதிய நிகழ்வோடு உங்களை வானொலியில் சந்திப்பதே மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருகிறது.
1: எனக்கு பிடித்த பாடல்
0: நிகழ்ச்சியில் புதிய பழைய பாடல்களை நேயர்கள் கேட்கலாம். வருகிற பாடல் அண்மையில் வெளிவந்த பிகில் திரையிலிருந்து சிங்கப்பெண்ணே. இந்த பாடல் பெண்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் மன வலிமையையும் ஊட்டக்கூடிய பாடல். பாடலை கேட்போம்.

துணிவோடு பாவங்கள் திமிரோடு சீருங்கள் பாருங்கள் பாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள்

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் அயோக்கியா திரையிலிருந்து. கண்ணே கண்ணே உன்னை தூக்கி காணா தூரம், காட்டு ஜீவன் போல தாவி ஆசை எல்லாம் கைகட்டா.

0: சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி நிகழ்ச்சியில் தொடரும் புதிய பாடல். திரையில் இருந்து கிப்கோப் தமிழாவின் இசையில் வருகிறது பாடல். பாடலை கேட்போமா?
1: பாடான்ற

0: அவன் ஆளு மேல நீ ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டா காலி அத்தனும்.
1: சந்தேகம்ன்றது மாஞ்சா மாதிரி முச்சி, அதை மட்டும் போட்டுறாத லவ் வச்சி.

0: எல்லாம் அழிஞ்சிடுச்சானே.
1: என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
2: ராஜபாளைய நாய் கூட அழிய போதாமே. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
1: சின்ன வயசுல ஒரு ஏரியில குளிப்போம்.

0: பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நம்ம விட்டு பிள்ளை திரையிலிருந்து இமானின் இசையில் அனிருத் மற்றும் நீட்டி மோகனின் குரலில் வருகிறது. இந்த காந்த கண்ணளி பாடலை கேட்போம்.
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

இது சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் புதிய பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல் காப்பான் திரையிலிருந்து விண்ணில் விண்மீன் ஆயிரம், வானம் ஒன்று, மண்ணில் பூக்கள் ஆயிரம், பூமி ஒன்று பாடலை கேட்போம்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வருகின்ற எனக்கு பிடித்த பாடல் கடாரம் கொண்டான் திரையில் இருந்து வருகிறது. காலம் கொண்ட பலம் கொண்ட சுயம் கொண்டான் வீரம் கொண்டான் இதோ பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். பிடித்த பாடல் இதோ நேர்கொண்ட பார்வை திரையில் இலைகளின் கோலங்களில் ஜுவன் சங்கர் ராஜாவின் இசையில் வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். தொடர்கின்ற அடுத்த பாடல் என்னை நோக்கி பாயும் தோட்டா திரையிலிருந்து தாமரையின் கவிவரிகளில் சிற்றீராம் குரலில் வருகிறது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அடுத்த பாடல் என்ன மாயமோ ஆதித்யா வர்மா திரையில் இருந்து ஒலிக்கும் பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வன்னிலா கபடி குழு டண்டு திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். வெற்றியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் வெள்ளவையை பூக்களையே. ஜிவி பிரகாஷ் இசையில், சைந்தவியின் குரலில், ஜுக பாரதியின் வரிகளில் வருகிற பாடல் இதோ. நேயர்கள் சர்வதேச தமிழ் வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அண்மையில் வெளியாகிய தர்பார் திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

முடித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்வு. மீண்டும் ஒரு நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

0: நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்று இன்னும் ஒரு புதிய நிகழ்வோடு உங்களை வானொலியில் சந்திப்பதையும் மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருகிறது.
1: எனக்கு பிடித்த பாடல்
0: நிகழ்ச்சியில் புதிய பழைய பாடல்களை நேயர்கள் கேட்கலாம். வருகிற பாடல் அண்மையில் வெளிவந்த பிகில் திரையிலிருந்து சிங்கப்பெண்ணே. இந்த பாடல் பெண்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் மன வலிமையையும் ஊட்டக்கூடிய பாடல். பாடலை கேட்போம்.

துணிவோடு பாவங்கள் திமிரோடு சீருங்கள் பாருங்கள் பாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம் இனிமேல் உலகம்.

ரேடியோ சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் அயோக்கியா திரையில் இருந்து. கண்ணே கண்ணே உன்னை தூக்கி காணா தூரம், காட்டு ஜீவன் போல தாவி ஆசை எல்லாம் கைகட்டா.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி நிகழ்ச்சியில் தொடரும் புதிய பாடல் திரையில் இருந்து கிப்கூப் தமிழாவின் இசையில் வருகிறது பாடல். பாடலை கேட்போமா?
1: பாடான்ற

0: அழிஞ்சிடுச்சானே.
1: என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
2: ராஜபாளைய நாய் கூட அழிய போதாமே. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
1: குளிப்போம்ல போலாண்டா.